நேரம் அதிகாலை 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இசை அமுதம்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை, விடுக்கு மண் சுமந்து திறம்படி

திருவிளையாடல் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 5:35. இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீ அடுத்த பாடல் அகத்தியர் படத்திற்காக.

நேரம் 5:39. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 இசைய முதம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு செப்டம்பர் 24 வியாழக்கிழமை. சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் இந்த நாள். அவரை வணங்கி தொடர்ந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் இசைய முதல் நிகழ்ச்சியில்.

காரைக்கால் அம்மையார் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:45. இசையம் முதம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கந்தன் கருணை படத்திற்காக.

பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வைத்த

பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள்

உயிரோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, ஆதிவேல் அழகுவேல், ஆதிவேல் அழகுவேல், அன்பு காட்டும் தூயவேல், அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்ப வேலெடுத்த முருகவே, வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வை.

இசையமுதம் கேட்டிருக்கும் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் தெய்வம் படத்திற்காக.

இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:52. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் ஆதி பராசக்தி படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான பாடல் திருமலை தெய்வம் படத்திற்காக. அதற்கு முன்பாக திருமால் பெருமை படத்திற்கான பாடல்

0: இசை அமுதம் அருள்மிகு பிரசன்ன வேங்கடாசலபதி திருக்கோவில் தல்லாக்குளம் மதுரை. புரட்டாசி பெரும் விழா வரும் 26ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னையாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுரலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவை

தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே மலர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 25/9/2026, அதாவது நாளை காலை 11 அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனுக்கள் மூலமாக அளிக்கலாம். விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகளை விவாதிக்கவும் சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை.

0: கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். பாட்டு வாத்தியார் படத்திற்காக புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: தன்னம்பிக்கை வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. என்னால் முடியும் என்ற இரண்டு வார்த்தைகள் எத்தனை சாதாரண மனிதர்களை சாதனை புரிய வைத்திருக்கிறது தெரியுமா? பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், பெரிய பின்னணி இல்லாமல் இருக்கலாம், ஏன் உதவுவதற்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மிடம் தன்னம்பிக்கை இருந்தால் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்க முடியும். தன்னம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தடைகளற்ற பாதையில் பயணித்தவர்கள் அல்ல, அவர்கள் தடைகளை கடந்து வந்தவர்கள். தோல்விகளை சந்திக்காதவர்கள் அல்ல, தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் எழுந்தவர்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது தன்னம்பிக்கை. நேயர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களில் பிற நம்மை பார்த்து உன்னால் முடியாது, இது உனக்கு சரியாக வராது, இதற்கு நீ தகுதியானவன் அல்ல என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதை பாதிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், பிறர் நம்முடைய திறனை பற்றி கூறும் கருத்து நமது உண்மையான திறனுக்கான அளவுகோல் அல்ல. நம்முடைய திறனை நாம் அறிந்திருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்றால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பது அல்ல, எனக்கு தெரியாததை நான் கற்றுக்கொள்வேன் என்று நம்புவதுதான் தன்னம்பிக்கை. நான் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டேன் என்பதல்ல தன்னம்பிக்கை. தோல்வியடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வேன் என்பதுதான் தன்னம்பிக்கை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது, விழுவது தோல்வியல்ல, விழுந்த

0: பிறகு எழ மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. தோல்வி என்பது நமது திறனுக்கான தீர்ப்பு அல்ல, அது நமது முயற்சியை மேம்படுத்துவதற்கான ஒரு பாடம். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்தால் அவன் வாழ்க்கையில் தோல்வியடைந்தவன் அல்ல. ஒரு தொழில் தோல்வியடைந்தால் அந்த மனிதரின் வாழ்க்கையே தோல்வி அடைந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் தன்னம்பிக்கை. நேயர்களே, சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லை, நம்முடைய மனதுக்குள் இருக்கும் என்னால் முடியாது என்ற எண்ணம் தான். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கு வயதாகிவிட்டது என்ற எண்ணங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கின்றன. அதற்கு பதிலாக நான் முயற்சி செய்வேன், எனக்கு தெரியாததை கற்றுக்கொள்வேன், தோல்வியடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வேன் என்று நம்முடைய மனதுடன் பேசுவோம். இந்த ஒரு மனப்போக்கு நமது வாழ்க்கையே மாற்றிவிடும். தன்னம்பிக்கையை வளர்க்க நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. சிறிய இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். தினமும் நேற்றை விட இன்று சிறிய முன்னேற்றம் அடையுங்கள். உங்கள் திறமைகளை அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒருவர் 25 வயதில் வெற்றி பெறலாம், இன்னொருவர் 45 வயதில் வெற்றி பெறலாம், மற்றொருவர் 60 வயதில் புதிய சாதனைகளை புரியலாம். வாழ்க்கைக்கு ஒரே கால அட்டவணை கிடையாது. உங்கள் போட்டி மற்றவுடன் அல்ல, நேற்று இருந்த உங்களுடன் தான். அன்பான நேயர்களே, தன்னம்பிக்கை என்பது அகந்தை அல்ல. அகந்தை நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று கூறும், தன்னம்பிக்கை நானும் சாதிக்க முடியும் என்று கூறும். இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. தன்னம்பிக்கை உள்ளவன் பிறரை தாழ்த்த மாட்டான், மாறாக பிறரையும் உயர்த்துவான். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவனிடம் உன்னால் முடியும் என்று சொல்லும்போது அவர் ஒரு பாடத்தை மட்டும் கற்பிப்பதில்லை, ஒரு வாழ்க்கைக்கு நம்பிக்கையை அளிக்கிறார். அதேபோல் பெற்றோர்கள் குழந்தைகளின் முயற்சியை பாராட்ட வேண்டும். அவர்களை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாமல் நீ முயற்சி செய், உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்த வேண்டும். நேயர்களே, உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும், ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள முடியும், ஒரு புதிய முயற்சியை தொடங்க முடியும், ஒரு புதிய கனவை உருவாக்க முடியும். எனவே உங்களை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் திறனை நம்புங்கள், உங்களுடைய முயற்சியை நம்புங்கள். பாதை கடினமாக இருக்கலாம், பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரு அடியை தொடர்ந்து இன்னொரு அடி எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் இலக்கை அடைய முடியும். தன்னம்பிக்கை நம் இறக்கை, முயற்சி நம் சிறகு, விடாமுயற்சி நம் பயணம், வெற்றி நம் இலக்கு. எனவே உங்களை நீங்கள் நம்புங்கள், வானம் கூட உங்களுக்கு சிறு எல்லையாகிவிடும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8-300-37-57
2: புதிய காலை கேட்டு நேரம் 6:15.
3: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 24 இன்றைய சிறப்புகள்.
4: செப்டம்பர் 24 இன்று தென்னாப்பிரிக்காவில் மரபு நாள் கொண்டாடப்படுகிறது.
3: செப்டம்பர் 24 இதே நாளதான் கினி பிசாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
4: ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோவில் இன்று குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 24 இதே நாளில்தான் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1789.
3: செப்டம்பர் 24 இதே நாளில்தான் இலங்கையில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1840.
4: இதே நாளில்தான் நீராவி இயந்திரத்தில் உருவாக்கப்பட்ட முதலாவது வான் கப்பல் பாரிஸிலிருந்து திராபஸ் வரை சுமார் 17 மைல் தூரம் பறந்த ஆண்டு 1852.
3: செப்டம்பர் 24 இதே நாளில்தான் வயோமிங்கில் உள்ள பேய் கோபுரம் அமெரிக்காவின் முதலாவது தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1906.
4: செப்டம்பர்

0: 1984 தேதியான இதே நாளில் தான் கதே பசிபிக் நிறுவனம் ஹாங்காங்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1946.
1: செப்டம்பர் 24 இதே நாளில் தான் அணுவாற்றலில் இயங்கும் உலகின் முதலாவது என்டர்பிரைஸ் என்ற வானூர்தி தாங்கி கப்பல் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960.
0: செப்டம்பர் 24 இதே நாளில் தான் ஸ்வாசிலாந்து ஐநாவில் இணைந்த ஆண்டு 1968.
1: செப்டம்பர் 24 இதே நாளில் தான் சனிக்கோளில் பெரும் வெண்புள்ளி ஒன்று தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்ட ஆண்டு 1990.
0: செப்டம்பர் 24 இதே நாளில் தான் மங்கள்யான் விண்கலம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் வெற்றிகரமாக செவ்வாய் சுற்றுவட்டத்தில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2014.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேரம் 6:17 புதிய காலையை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: நேரம் 6:22 புதிய காலையை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியின் நேரமுமாக கேட்டு ரசிக்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கீழில் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையின் பட்டய படிப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் வீரமணிகண்டன் அவர்கள். 6:45 திரை இசை, 6:55 பூந்தொழில். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். கல்யாணபுரம் ஸ்ரீ கொழுந்தீஸ்வரி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் தொடரும். செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல். 8:02 பாட்டு வீருமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். அதைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல். 9:02 ட்ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 10:30 முற்பகல் 11:30 பிற்பகல் 12:30 1:30 3:30 மாலை 5:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:35 இருபட பாடல்கள். ஃபைட் கிளப் ஜெயிலர் படத்திற்கான பாடல்கள் கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் தலைப்பு தலைப்பு. 12:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம். அதைத் தொடர்ந்து மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல். 5:02 மாலை தென்றல். 5:45 65வது சுப்ரோடா கோப்பை கால்பந்து போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 6:00 நம் வழக்கமான நிகழ்ச்சியில் மொபைல் ஆப்பிள் மூலம் கேட்கலாம். 6:00 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 உள்ளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இதுகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உள்ளவர் உலகம். நெல்லிக்காயின் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதூர் அமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் RB பரிமலாதேவி அவர்கள். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 9:00 காற்றில் விரியும் கடிதம் உணர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தொடர்பான தினசரி முக்கிய நிகழ்வின் சிறப்பு தொகுப்பினை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு வழங்குபவர் முத்துக்கருப்பன். 10:59 ராமேஸ்வரம் FM 100.9 MHz இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி FM 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில்

0: துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
0: நேர்களே மறந்துடாதீங்க, இன்று இரவு 10:20 பட்டு சிறகு.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.
3: புதிய காலையை கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில என்ன தலைப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வத்தோட காத்துட்டு இருப்போம். 11:02 இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு தலைப்பு என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. அது சரி, தலைப்பை சொல்லுங்கப்பா அப்படின்றீங்களா? தாங்க தலைப்பு, தலைப்பு தாங்க தலைப்பு. தலைப்பு அப்படின்னு சொன்னவன உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத சொல்ல வரலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-70 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இதே எண்கள்ல மனசுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 8:02 விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா? ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
5: இயற்கையோட இயற்கையா இணைந்து வாழ்தல்ல தமிழரோட மரபு அலாதியானதுங்க. இப்போதைய கல்வி முறையில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னா இந்திய அறிவியல் களஞ்சியங்க பாரம்பரியம்ங்க. தமிழர்களோட மரபில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்ந்த அறிவு முறை ஐகேஎஸ்ங்க. தமிழரோட அறிவு முறை இதில் ஒரு முக்கிய பகுதி. இப்போ நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல சில திருவிழாக்களில் சொல்கிறேன். திருவிழாக்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம ராணி கி வாவ் அப்படின்னு ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க. இதை பார்த்தா கிணறுனே சொல்ல முடியாதுங்க. பூமிக்கு அடியில் பெரிய கிணறு, கிட்டத்தட்ட 2 ஆறுகளை உள்ள நம்ம கடத்தி அதில் சேமித்து வச்சுக்கலாமா அந்த நீர்நிலைகளில், ராணி கி வாவ் அப்படின்னு. அந்த ராணி நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக இதை செய்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் நீர்நிலைகள் பற்றிய அறிவு எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. தமிழன் இதுக்கு கொஞ்சமும் சளைத்தவன் இல்லைங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற கரிகாலன் எடுத்துக்கலாங்க. நீர்நிலைகளை வளர்க்குறதுல அவனை விட வேறு யாருங்க வேணும்? சோழர்கள் காலத்தில் சோழன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நீர்நிலைகளுக்காக கல்லணை கட்டியிருக்கான்னு நம்ம படிச்சிருக்கோங்க. இது தாங்க ஐகேஎஸ், இந்திய அறிவு.

0: அறிவியல் களஞ்சியம். இந்திய அறிவியல் களஞ்சியம் தமிழர்களோட அறிவியல் களஞ்சியங்கள்ல எப்படிலாம் துணை புரியுதுன்னு பார்க்கலாமாங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துட்டுருக்கோம். ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஊரையே சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மஞ்சளை தண்ணியில் கரைச்சி மஞ்சள் தண்ணி ஊற்றி திருவிழாவாக விளையாடுறோங்க. அதாவது ஒரு ஊரையே, அது விளையாடுற காலகட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அது கிரீஷ்ம காலம், அதாவது நம்ம சம்மர் சீசனில் தாங்க வரும். அப்படின்னா என்னங்க, வெயில் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான பாக்டீரியாக்கள் வரும். நம்ம ஆன்டிபயோட்டிக்காக மஞ்சளை எல்லா இடங்கள்லையும் உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இந்த ஊரையே சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருவிழாவாக கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்ணி ஊற்றி விளையாடுங்கன்னு சொல்லி ஊரையே எதன் பெயரில் அப்படின்னா, ஆன்மீகத்தோட பெயர்லையும் கோவிலோட பெயர்கள்லையும் திருவிழாங்கிற பெயர்லையும் சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க தமிழை. இந்த வார்த்தைகள்லையே பாருங்களேன், தமிழனுக்கு உருவாக்குறதுல எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. நீர்நிலைகளில் அழகான வார்த்தைகளை உருவாக்கி உருவாக்கி உருவாக்கி மகிழ்கிறாங்க. மடையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. மடையர்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அறிவிலிகள், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மடையன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு சாரார். இந்த மடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தடுப்பு அப்படின்னு வச்சுக்கலாங்க. இந்த தடுப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா, நீர்நிலைகளில் அதிகமான தண்ணி வர்ற இடத்துல இருக்கும். இந்த தடுப்பு மூடி வச்சிருப்பாங்க. அதிகமான நீர் வெள்ளம் வர்றப்ப இந்த தடுப்பை விளக்கணும், இல்லை இந்த தடுப்பை நீக்கணும். அப்படி நீக்கிறப்ப இந்த மடையர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி வெள்ளம் வர்றப்ப அந்த மடையை திறந்து விடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெள்ளம் வர்றப்ப எல்லாரும் வெள்ளத்திலிருந்து வெளியில் போக ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த சமூகம் மடையை திறந்து விடுறதுக்காக தண்ணிக்குள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வேண்டிக்கிட்டு அவர்கள் திரும்பி வருவாங்களா என்பது கூட தெரியாமல் அவர்களை வழி அனுப்புவாங்க. சில நேரங்களில் அவங்க திரும்பி வரலாம், சில நேரங்களில் அவங்க திரும்பி வர முடியாது. இவ்வாறு வாழ்ந்தவங்க தான் மடையர்கள். அதனால் இனிமேல் மடையர்கள்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்கள் எல்லாரும் சிறந்தவர்கள். அவர்கள் நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. நீர் பாசனத்தையும் நீர் மேலாண்மையும் சொல்லி கொடுக்கறதுல அவர்கள் சிறந்து விளங்கினாங்க. நாம் அறிவியல்ல ரொம்ப சிறந்திருந்தோம், தமிழர்களாகிய நாம நீர் மேலாண்மையிலையும் சிறந்திருங்கணும். இயற்கையோட இயற்கையா இருப்போம், மகிழ்வுடன் இருப்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:35. இன்று பராபவ வருடம், புரட்டாசி மாதம், 7 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை, அதாவது செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை அன்று லாபகரமான முறையில் எருமை மாடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு செய்தல் அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டத்தில் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் காளான் வளர்ப்பு பயிற்சியினை அக்டோபர் 1 முதல், அதாவது வரும் மாதம் அக்டோபர் 1 வியாழக்கிழமை அன்று

0: காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை 10 நாள் பயிற்சியாக நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் முன்பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9442758363. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9442758363. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று வெண்பன்றி வளர்ப்பு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சியில் முன்பதிவு செய்தவர்கள் பங்கு பெறலாம். இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே. முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தேன் வளர்ப்பு பயிற்சியினை இம்மாதம் 1 தேதி முதல், அதாவது வரும் மாதம் அக்டோபர் 1 தேதி அன்று வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 20 நாட்கள் பயிற்சியாக நடைபெறுகின்றது. இப்பயிற்சியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 8807687989 அல்லது 8870367796 என்ற எண்ணிலும் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 8807687989 அல்லது 8870367796. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 3 நாள் பயிற்சியாக செப்டம்பர் 28 முதல் 30 வரை, அதாவது இம்மாதம் 28 தேதி முதல் 30 தேதி வரை சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. வாட்ஸ்அப்பில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த கோழி வளர்ப்பாளர்களே, கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்க பண்ணை நுழைவாயிலை கட்டுப்படுத்த வேண்டும். சுத்தமான உடை மற்றும் காலணிகளை அணிய வேண்டும். வெளியூர் சென்று வரும் வாகன ஊர்திகளையும் உபகரணங்களையும் சுத்தம் செய்யலாம். பறவைகள் மற்றும் மனிதர்களின் இயக்கம் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய கோழிகளை தனிமைப்படுத்தி பராமரிக்க வேண்டும். கழிவுகளை சரியாக கையாள வேண்டும், அதாவது உரம் இறைச்சி கழிவு போன்றவற்றை சரியாக அகற்ற வேண்டும். தடுப்பூசி மற்றும் சுகாதார பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும். நீர் மற்றும் தீவனம் பாதுகாப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்கலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்குகிறார் வீரமணி கண்டன் அவர்கள்.
1: டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்போ டிப்ளமோ அப்படின்றதுனால வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து 12th எலிஜிபிள் தான். பட் நம்ம வந்து அரசாங்கத்திலேருந்து அந்த நடத்தக்கூடிய அந்த தேர்வை வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வந்து மஸ்ட் முடிச்சிருக்கணும். நார்மலாக வந்து கிராமத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்பில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் நியாய விலை கடைகளை வந்து நடத்துது. அப்போ நியாய விலை கடைகளும் தொடர்பில் இருப்பாங்க. அப்போ மக்கள் தொடர்பில் அவங்க எப்படி வேலைக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா மாவட்டத்திலுமே வந்து என்ன அப்படின்னா இந்த மேலாண்மை நிலையம் அப்படின்றது வந்து இது இருக்க தான் செய்யுது. ஒரு எக்ஸப்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இல்லை. அப்போ வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள அப்ரோச் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்வம் இருந்தது அப்படின்னாலே வந்து நமக்கு இதுக்கான இது வந்து கிடைக்கும். கோர்ஸ் வந்து 2 முறையில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து முழு நேரம், இன்னொன்று வந்து பகுதி நேரம்னு சொல்லுவாங்க. ஸோ முழு நேரத்துக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லி வாரத்தில் வந்து 5 நாள். ஸோ அந்த முதல் வெள்ளியும் 2வது வெள்ளியும் மட்டும் லீவ் விடுவாங்க 3 மணி நேரம், 10 மணியிலிருந்து 1 மணி வரை. ஸோ இதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் உள்ள மேலாண்மை நிலையத்தில் அட்மிஷனை பொறுத்து அவங்க ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து அதிகமான அட்மிஷன் இருக்கு அப்படின்னா அவங்க காலையில் ஒரு பேட்சு மத்தியானம் ஒரு பேட்சு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்போ முழு நேர மாணவர்களுக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸ் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும். 10 to 1-3 மணி நேரம், ஒரு சில இடங்களில் வந்து 4 hours கூட நடக்குது. ஸோ இது வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து பொறுத்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. பகுதி நேரத்துக்கு வந்து கூட்டுறவுத்துறையில்

0: வந்து என்ன அப்படின்னா வேலை பார்க்கறவங்க, இப்ப நியாய விலை கடைகள்ல வேலை பார்க்கறவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ்ல வந்து சொசைட்டில வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி வந்து அவங்க அந்த பணியாளர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பகுதி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட வந்து நியரஸ்ட் 12 மாதங்கள்ல வந்து 11 மாதங்கள் அல்லது 10 மாதங்கள் வந்து கூட்டுறவுத்துறை எப்படிலாம் வந்தது, அதாவது ஆரம்பத்தில் வெளிநாடுகளில் எப்படி கூட்டுறவுத்துறை வந்தது, இந்தியாவில் வந்து கூட்டுறவுன்றதை எப்படி ஆரம்பித்தாங்க, ஸோ அதில் வந்து எப்போ வந்து பாசிட்டிவ் நல்லா போச்சு, என்னென்ன அரசாங்கத்துடைய திட்டங்களை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக நம்ம A to Z எல்லாமே இப்போ உள்ளே படிக்கிறப்ப தான் வந்து சமுதாயத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனை ப்ளஸ் விவசாய மக்கள் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கூட்டுறவுன்றது வந்து ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரி பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா கூட்டுறவு கொள்கையில் 7 கொள்கைகள் வந்து இருக்கும், அந்த 7 கொள்கைகளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட நலன்கள் ஃபுல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ கூட்டுறவுத்துறையை பற்றி A to Z ஓரளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் 11 மாத பயிற்சிகளில். கடைசி கிட்டத்தட்ட 1 மாத பயிற்சிகள் வந்து மாவட்டத்துக்குள்ளே, அந்த மாவட்டத்துக்குள்ளே செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து அதாவது கடன் சங்கங்கள், கடன் சார்பற்ற சங்கங்கள் சொல்லி 2 பேட்சாக போடுவாங்க, மத்திய வங்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகர வங்கி, அதுக்கப்புறம் அங்கே உள்ள சங்கங்கள், இது எப்படி செயல்படுது, எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க, அங்கே எவ்வளோ பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் படித்ததை வந்து கடைசி 1 மாதத்தில் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று. இதுலேயே வந்து இன்னொன்று வந்து நகை மதிப்பீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனியாக வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும், நகை மதிப்பீட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளில் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். அது போக தனியாக வந்து நான் வந்து நகைக்கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், அடமானக்கடை வைக்கணும் அப்படின்னா இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் TNPSC பார்த்தோம் அப்படின்னா ஆவின் Group 4 அந்த ஆவின்க்கு வந்து இந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கும், ஸோ அது வந்து ஒரு எலிஜிபிள். அது போக பார்த்தீங்கன்னா Group 2 வந்து அந்த TNPSC 9 வந்து டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக, அதாவது இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வாங்கியிருக்கணும் அப்படின்றது வந்து முக்கியமானது. அப்போ ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டி எப்படி என்ன ஆகுது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம், இது பண்ணுறோம், இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்க்கில் எக்ஸாம்ஸ் இது கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்ற டைமில் நம்ம வங்கிகளில் வந்து நகை மதிப்பீட்டாளராக வந்து நம்ம சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா ஓனாக நம்ம வந்து சொந்த தொழில், ஸோ இந்த மாதிரி வந்து நகை அடகு கடை இந்த மாதிரி வச்சோம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும்.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்த தகவல்களை வழங்கினார் வீரமணிகண்டன் அவர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டிருக்கோம். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நமக்கு மீண்டும் திரும்ப நன்மையாகவே வரும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அழகிய படத்திற்காக

நேரம் 6:47 புதிய காலையை கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை இழந்து நடமாட வைக்கக்கூடியது நம் மனம்தான் மிகச்சிறந்த நண்பன். மனதை ஒருமைப்படுத்தி நம்மை நாமே சந்தோஷப்படுத்தினால் போதும், வெற்றி நிச்சயம். நம்மை நாமே நேசிப்போம் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் புதிய காலை நிகழ்ச்சியில்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.

மழலை பேசும் மொழியழகு, மனம் வீசும் மலரழகு. வணக்கம் நேயர்களே, நமது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொட்டுக்களாய் மலர்ந்து வண்ணங்களாய் ஜொலிக்கும் செல்ல குழந்தைகளின் திறமைகளை தட்டி எழுப்பும் தாரகை திருவிழா இது பூந்தளிர்.

0: சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: கள்ளமில்லா சிரிப்போடும் கவலைகளே இல்லாத துள்ளலோடும் நம் வீட்டு சுட்டி குட்டிகள் ஒவ்வொரு நாளும் தங்களின் பாட்டு, கதை, கவிதை என பலவிதமான திறமைகளால் உங்களை நம்மை ஆச்சரியப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மழலைகளின் பூஞ்சோலைக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் பூந்தளிர்.
2: பாப்பா, உன் பேர் என்ன?
3: விவ்லா சாம்.
2: விவ்லா சாம்.
3: ஆமா மாமா.
2: ஓகே பாப்பா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் மாமா.
2: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: ஜானா நர்சரி பிரைமரி ஸ்கூல் மாமா.
2: கிளாஸ் படிக்கிறீங்க பாப்பா?
3: எல்கேஜி.
2: ஓகே, உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு?
3: ஆதிரை.
2: ஆதிரை ரொம்ப பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கிளாஸ் மிஸ் யாரு?
3: பிரேமா மிஸ்.
2: பிரேமா மிஸ் எதுக்காக பிடிக்கும்?
3: நல்லா சொல்லி கொடுக்குவாங்க.
2: அப்படியா மேம், ரைம்ஸ் பாட்டுலாம் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் என்ன பாப்பா?
3: வேற
2: ஏதாவது நல்ல ரைம்ஸா? தமிழ் பாட்டு தெரியாதா?
3: வெள்ள முயல் ஓடுது, வேகமாக ஓடுது, குள்ள முயல் ஓடுது, குதித்து குதித்து ஓடுது, புத்து போன்ற கண்ணினால் மேலும் கீழும் பார்க்குது, மெட்டையான காலையை நீட்டி நீட்டி ஆட்டுது, குட்டையான வலையை குருகுருன்னு ஆட்டுது.
2: வாவ், ஓகே. உங்க வீட்ல யார் எல்லாம் இருக்கீங்க?
3: அம்மா, தம்பி, ஆயா, ரோஹித், அப்பா.
2: ஓகே, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
3: ரெண்டு பேருமே பிடிக்கும்.
2: ரெண்டு பேரும் பிடிக்குமா?
3: எடுக்க போனோம்.
2: எந்த கோயிலுக்கு போனீங்க?
3: புளியமட்டி கோயிலுக்கு.
2: அப்படியா, நீங்க முட்டை எடுத்தீங்களா? யாருக்கு முட்டை எடுத்தீங்க?
3: பாப்பாக்கு, தசமமாக்கு.
2: சரி சரி, ஓகே, சூப்பரா என்ஜாய்.

0: பண்ணீங்களா? அங்க என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் பாத்தீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப அருமையா பேசுறீங்க எங்க கூட. நன்றி.
1: வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பேரழகு மழலைகளின் உலகம். இன்றைய பூந்தளிர் சோலையில் பூத்த மலர்களின் வாசம் உங்கள் இதயங்களை நிரப்பியிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பிஞ்சு மனங்களின் தூய்மையான அன்போடும் கள்ளமில்லா நினைவுகளோடும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகளை போற்றுவோம், அவர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 6:55 கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ் ராஜ்.
2: அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்க

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை. மீண்டும் புதிய காலை கேட்டு ரசிக்கலாம் நாளை காலை 6:02. இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கனவுகள் பெரிதாக இருந்தால் போராட்டமும் பெரிதாகத்தான் இருக்கும். விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றியும் அதே அளவு பெரிதாக இருக்கும். அறிவு ஒன்றே திருவுகோள். நேரம் காலை 7 மணி. எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் நிகழ்ச்சியில இன்னும் பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி.

எஸ்ஏ ராஜ்குமாரிய சேமிப்பில் சூரிய வம்சம் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:05 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி நாளேடுகளில் வந்துள்ள சின்ன சின்ன தகவல்கள் தொடர்ந்து கேட்கலாம். தேனி மாவட்டத்தில் நாளை வேலைவாய்ப்பு முகாம். தேனி ஆட்சியர் அலுவலகத்தின் புதிய கூட்டரங்கில் நாளை காலை 10 முதல் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 9499055936 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தேனி மாவட்டத்தில் இருப்பவங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமை பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலோட தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். மதுரை FM 103.3

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்தின் கால நீட்டிப்பிற்கான அறிவிப்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகர கோட்டத்திற்கு உட்பட்ட உச்சப்பட்டி பகுதி 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 8 தோப்பூர் பகுதி 3, 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்ட பகுதிகளில் உள்ள பொது உபயோக மனைகள் கடை மனைகள் பள்ளி மனைகள் வணிக மனைகளுக்காக மொத்தம் 41 மனைகள் மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு 24/9/2026 இருந்து 9/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு /tnhp.tn.gov.in மற்றும் tntendrs.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள்.

நீ வருவாய் என படத்திற்காக பாடல் கேட்டோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு ரசிக்கலாம். இந்திய ரயில்வேயில் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. மொத்த காலி பணியிடங்கள் 590. வயது வரம்பு 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தொகுதி பிரிவு வாரியாக மாறுபடுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/10/2026, அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற rrbapply.gov.in rrbappli.gov.in என்ற இணையத்தில் பார்க்கலாம். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்பு கேட்டுட்டு இருக்கோம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. தலைப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது, தலைப்போட முக்கியத்துவம் என, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில. இன்று காலை 11:02 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 75:30, 71 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பிரதோஷம் கல்யாணபுரம் ஸ்ரீ இடங்கொள்ளீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லணை பூம்புகார் நெடுஞ்சாலையில் உள்ள கல்யாணபுரத்திலே இந்த கோவில் அமைந்துள்ளது. காசிப முனிவர் வழிபட்ட திருத்தலம். இங்குள்ள மூலவர் திருவடைமருதூர் ஆலயத்தின் ஆதி முதல்வர் ஆவார். திருவடைமருதூர் மகாலிங்க சுவாமிக்கு இடம் கொடுத்தவர் இந்த தல இறைவன் என்பதால் இவர் இடங்கொளீஸ்வரர் என பெற்றார். எனவே அப்பர் பெருமான் இடம் கொடுத்த அம்மனே என்றும் சுந்தரரி ஊரை இடங்கொளூர் என்றும் பாடியிருப்பதனால் இத்தலம் தேவார வைப்புத்தலமாகியது. காசிப முனிவர் ஒரு சமயம் காவிரியின் வடகரையில் மாமரத்தின் கீழ் கடும் தவம் புரிந்தார். மனம் மகிழ்ந்த பரமசிவனார் காட்சி தந்தார். அப்போது காசிபர் ஈசனின் திருமண காட்சியை காண வேண்டுமென்று விரும்பினார். அதற்கு இறைவன் காவிரி கரையில் சிவலிங்கங்கள் முளைக்கின்றனவோ அன்றே மணக்கோள தரிசனம் தருவதாக வாக்களித்து மறைந்தார். அதன்படி தை மாத பௌர்ணமி நாளில் காவிரி கரையில் சிவலிங்கங்கள் முளைத்தன. தன் வாக்கின்படி ரிஷபாரூடராக காசிபருக்கு ஈசன் மணக்கோலம் காட்டினான். மகிழ்ச்சி கொண்ட காசிபர் இந்த நாளில் உம்மை வழிபாடும் செய்யும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் அளிக்க வேண்டும் என வேண்டிட ஈசனும் அவ்வாறே ஆகட்டும் என்றார். இறைவன் காசிப முனிவருக்கு திருமண காட்சி தந்தமையினால் இது கல்யாணபுரம் என பெற்றது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம், நேராக கணபதி தரிசனம், பலிபீடம், கொடிமரம், நந்தியை கடந்து திறந்தவெளி மண்டபம், உள்ளே

0: நுழைந்ததும் தெற்கு நோக்கிய சன்னதி பிரகத் சுந்தர குஜாம்பிகை அருட்காட்சி தருகிறாள். கருவறை வெளியே துவாரபாலகியர், உட்புறமாக இரு பக்கங்களிலும் சூரிய சந்திரரும், ஈசான பாகத்தில் ஸ்ரீ பைரவரும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாலசுப்பிரமணியர், இடும்பன், நால்வர், கணபதி, மகாவிஷ்ணு, மகாலக்ஷ்மி மற்றும் வீரபத்ரர் சன்னதிகள் இங்கு உள்ளன. சுவாமி கருவறையில் லிங்கத் திருமேனியராக பேரொரு புரியும் ஆதி மத்தியார்ஜுனேஸ்வரர் அருட்காட்சி தருகிறார். சுற்றில் கன்னிமூலை கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர், கஜலட்சுமி ஆகியோர் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். தலவிருட்சமான மாமரத்தடியில் காசிப மகரிஷி தரிசனம் தருகிறார். உற்சவ மூர்த்திகள் திருவடிமருதூரில் உள்ளன. நவகிரகங்கள், சனீஸ்வர சன்னதிகளும் உள்ளன. தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம், கார்த்திகை, சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, கார்த்திகை தீபம், சோமவாரம், தைப்பூசம், நவராத்திரி, சிவராத்திரி, அன்னாபிஷேகம் போன்றவை இங்கு விழா நாட்கள். புதிதாக வீடு கட்ட இங்கு பூஜித்து செங்கல்லை வைத்து கட்டிடம் எழுப்புகிறார்கள். கிரகதோஷங்கள் விலகவும் கல்வி வளம், திருமண பேறு, வேலைவாய்ப்பு வேண்டியும் இங்கே வழிபடுகிறார்கள். நம் மனதில் இடம் கொண்டு நம் இன்னல்களை தீர்க்கும் கல்யாணபுரம் ஸ்ரீ இடங்குழீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: இதுவரை 500,000 பக்தர்கள் இலவச தரிசனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று வரை 6 நாட்கள் கட்டணமில்லா தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது. இதையொட்டி 500,000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 200,000 பக்தர்களுக்கு பிரசாத பை, தண்ணீர் பாட்டில் மற்றும் 1,500,000 பேருக்கு பிஸ்கட் பாக்கெட் வழங்கப்பட்டுள்ளது என நாளிடைகளில் வந்துள்ள தகவல். தொடர்ந்து கேட்கலாம் 7:30 FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9.

நேரம் 7:33 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீ பூக்க கேட்டுட்டு இருக்கோம். தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25-26 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், 28-29ஆம் தேதிகளில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல் ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக.

எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள். நேரம் 7:40. டெங்கு தடுப்பிற்காக சிறப்பு நடவடிக்கை. டெங்கு தடுப்புக்காக பள்ளிகளில் வாரந்தோறும் புதன்கிழமை சிறப்பு தூய்மை பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வளாகங்களில் தூய்மை பணிகள் மற்றும் கொசு உற்பத்தி தடுப்பு நடவடிக்கை குறித்த வழிகாட்டுதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் கழிவுகள் தேங்குதல், தேவையற்ற பொருட்கள் குவித்தல், மழைநீர் தேங்குதல் ஆகியவற்றை முழுவதும் தவிர்க்கும் வகையில் தூய்மை பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை விட்டுள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பை ஹிப்போக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்பு கேட்டுட்டு இருக்கோம். அனைத்து வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும். வரும் 28-30 தேதிகள் வரை நடைபெறவுள்ள 3 நாள் நாடு தழுவிய வங்கி வேலைவாய் நிறுத்தத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வங்கிகளும் வழக்கம் போல் செயல்படும் என மத்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இது நாளேடுகளில் வந்துள்ள தகவல். இந்த தகவலோடு தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சுவர்ணமிகை படத்திற்காக நேரம் 7:47.

ஏட்டத்திற்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நேரமேல மணி 53 நிமிடம். அடுத்த நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா பாட்டு வேணும் அப்படின்னு நினைச்சு விருதுநகர் மாவட்ட நேர்கள் வரலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் 19 பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி 8-2 இருக்கு.

அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் கேட்டோம் கும்மி பாட்டு படத்திற்காக. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. இனி அடுத்த நிகழ்ச்சியாக மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா. விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம்வர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தம்புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. என்ன 2-3 நிமிஷம் தானே இருக்கு, அதுக்குள்ள நாங்க வந்துட மாட்டோமா அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கான பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக கேட்கலாம் இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகுதிகள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சிறக்கம் சென்னையாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02. எட்டு திக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனசுக்கு பிடித்த புத்தம்பது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார்
2: சொல்றீங்க?
1: கோகுல் பிரசாத். என்ன பாடல் கேட்கலாம்?
2: சிவாஜில
1: இருந்து கேட்டுருவோம். கண்டிப்பா உங்களுக்காக காவேரி ஆறு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதுகிற ரயில் கட கட கட

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: நேரம் 8 மணி 10 நிமிடம் பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: பேசுங்க.
5: விருதுநகர் மாவட்டம் அடுத்த மல்லிகார்மம்.
1: மல்லிகா சொல்லுங்க. மல்லிகா ஆறுமுகம். என்ன பாடல் கேட்கலாம்?
5: மல்லிகா கிடையாது, நான் ஆறுமுகம் பேசுறேன்.
1: ஆறுமுகம் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன், பாட்டை சொல்லுங்க.
5: விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்ததுக்கு நன்றி உங்களுக்கு.
1: விருதுநகர் மாவட்டம் தானே, வார வாரம் ஒரு நாள் வந்துருது இல்லையா உங்களுக்கு? வியாழக்கிழமை
5: அதுல நீங்க வர்றது பெருமையா இருக்குல்ல.
1: ஓ அப்படி அப்படி வரீங்க. சரி என்ன பாட்டு கேட்கலாம்?
5: திருவிழையாடல் ஆரம்பத்துல ஏதாவது கொடுங்க.
1: சரி, திருவிழையாடல் ஆரம்பம் உங்களுக்காக ஒரு பாடல்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்ருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக 8:15 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: சங்கரலிங்கம்.
3: சங்கரலிங்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: மன்னாத்தே.
3: மன்னாத்தே கொடுத்துருவோமா? நன்றி உங்களுக்கான பாடல்.

பொண்ணத்தை வர அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

நாத்த வர்றேன் அதிரடி சரவெடி திருவெங்கு வீச. அண்ணாத்தே அண்ணாத்தே வர்றேன் நடையில் புடையில் கொல கொல்லமா.

0: 8:20 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனிசாமி சிவகாசிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த லிங்கா படத்துல இருந்து ஓ நண்பாவா கலக்கலாம்.
0: நண்பனோட கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டி விருமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கமா.
0: இனிய காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் மீனா.
0: மீனா சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: திமிர் பிடித்தவன் படத்துல இருந்து நகை நகை அந்த பாட்டு போட்டுருக்கேன்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிமா.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இது. புடிச்சவன் திமுருக்கே புடிச்சவன் திமுருக்கே புடிச்சு போன

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எட்டத்திற்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: இனிய காலை வணக்கம்.
3: விருதுநகர் மாவட்டம் அம்பாறையில இருந்து ராஜ் பேசுறேன்.
2: ராஜ் சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: வெந்து தணிந்த காதல் மேடம், அல்லியப்பூ வச்சு வச்சு வாடா அந்த பாட்டு.
2: சரி, மல்லிகைப்பூ வர சொல்லிடலாமா?
3: நன்றி.
2: உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: 8:35 பாட்டு வீணுமா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வீணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சிவகாசியிலிருந்து தேவராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மாஸ்க்ல இருந்து
0: கொடுத்துடலாம். உங்களுக்கான விருப்ப பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: பாட்டு வீரமாக கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக நேரம் 8:40 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர்லிருந்து கல்பனா பேசுறேன்.
1: எங்கிருந்து?
2: விருதுநகர்.
1: விருதுநகர்ல இருந்து சொல்லுங்க கல்பனா, என்ன பாடல்?
2: பூவெல்லாம் வசம் படத்துல குறுமலர் தொற்று செல்லும் காற்றை நிறுத்து அப்படின்ற பாட்டு வேணாமா?
1: கேட்டுருவோமா பாட்டு?
2: நன்றிமா.
1: நன்றி உங்களுக்கான பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:45, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 தலைப்பு என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. தலைப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல விஷயங்கள் நீங்க சுவாரஸ்யமா சொல்ல வரலாம். 04:52 முதலையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு.

0: தாலா சேர்ந்த கூட்டம்பரத்துக்காக பாடல் கேட்டோம். இதுவரை விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்து சென்றது பாட்டு வேணுமா. பேசிய கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு காடு, அங்கே ஒரு இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோடு ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அவ்வளவுதான், பார்த்துட்டுது, விரட்ட ஆரம்பிச்சிது, கூட்டம் செதறி ஓடிச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சிட்டுது. எல்லாம் பயந்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு வந்து 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள்கிட்டேருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள்கிட்டே இருந்து நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனுஷன்தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். இப்போ நடந்ததை நினச்சி பயப்படுறான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுறான், இல்லாததை நினச்சி பயப்படுறான், மற்றவங்களை பார்த்து பயப்படுறான், மரணத்தை பார்த்து பயப்படுறான். ஆனால் விலங்குகள் இப்படி இல்லை. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில் தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போயிட்டுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் அது வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் வந்து தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்ல. மனிதர்களில் வந்து தவற விட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போயிட்டு தான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திட்டு ஓடுது, எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே பூந்து தப்பிச்சு போடுது. உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்ககிட்டெல்லாம் சொல்லி புலம்புறதில்லை. மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை பிடிச்சிக்கும். மூணாவது என்னென்னா, விலங்குகள் வந்து குழந்தைகளை வந்து முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி. விலங்குகள்

0: வந்து அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறதுங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பழச்சிக்கும், அதுகளை தனியாக விட்டுரும். அப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல, குட்டிகளும் தனித்து போராடி வாழ்ந்து காட்டும். மனுஷன் அப்படி இல்லை, மகனையும் விடுறதில்லை, பேரனையும் விடுறதில்லை, கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யின்னு சொல்கிறது, உனக்கு அனுபவம் பத்தாதுன்னு பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படிலாம் வேறு. இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறது மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. நாலாவது, விலங்குகள் வந்து எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்ல. நாளைக்கு நல்லபடியாக விடணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம் அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்து அதுக்காக சேமிக்கணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடுபடுறான் மனுஷன். சிங்கம் வந்து பசி எடுத்த பிறகு தான் இறை தேடவே ஆரம்பிக்கும், அந்த அளவு தன்னம்பிக்கை, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. பறவைகள் வந்து மழைக்காலம் வந்துட்டால் தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு, அவ்வளவுதான். எப்போ வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்னு பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, அஞ்சாவது விஷயம் என்னென்னா, விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழ விடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான், இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் நாய்கிட்டேருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. என்னன்னு கேட்டோம். அவன் தன் காலில் போட்டிருந்த பெரிய கட்டு, இந்த பேண்டேஜை காட்டி சொன்னான், இனிமேல் தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டாக கூட அதை ஒரு கல்லால் அடிக்கப்படாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில்
7: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும்.
6: நேர்களே மறந்துடாதீங்க, இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு.
8: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
7: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷூ பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பரபரப்பான காலை பொழுதுல ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு கிளம்பிட்டிருப்பீங்க. வெளியே வேற ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட்டும் ஃபோர் வீலரில் போகிறவங்க சீட் பெல்ட்டும் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு குடும்பம் முக்கியம், அதோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கருத்து ஆஃப் த டே கேட்டலாமா? கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னைக்குமே நம்மளோட இலக்கை வந்து ரொம்ப பெரிய இடத்துல தாங்க வைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, வானத்தோட உயரத்தை குறி வச்சாதான் அட்லீஸ்ட் மரத்தோட உயரத்துக்கு போக முடியும். அதனால உயரமா வைங்க, கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பீட்டானா சாங் கூடவே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட.

என்ன தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய ஸ்பெஷல் பத்தி தான். சரி, இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு வேர்ல்ட் மேரிடைம் டே, அதாவது உலக கடல்சார் தினம். சர்வதேச கடல்சார் அமைப்பின் மாநாடு நடைமுறைக்கு வந்து 20 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில உலக கடல்சார் தினம் முதல்ல 1978 கொண்டாடப்பட்டுச்சு. கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் போன்ற விஷயங்கள்ல கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுது. பொதுவா செப்டம்பர் மாதத்துல கடைசி வாரத்துல கொண்டாடுவாங்க. இந்த 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரம் பாலிசி டு பிராக்டிஸ் பவரிங் மேரிடைம் எக்ஸலன்ஸ், அதாவது கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் மேன்மையை மேம்படுத்துவது. கடலை பத்தின தகவல் கேட்டீங்க, அப்படியே கடல்ல ஆடுற ஒரு பீட்டான பாடல் கேட்டுட்டு இருந்தலாமா?

நோயல்ல

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கும் இணையதளம் இணையவழி படிப்புக்கு ஒருங்கிணைந்த வலைத்தளத்தை வழங்குது. உயர்கல்வி பாடங்கள், திறன்துறை படிப்புகள்னு இந்த தளத்துல எல்லாமே இருக்கு. நாட்டுல எல்லா மாணவர்களுக்குமே சிறந்த தரமான உயர்கல்விய பெறணும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். தகவல் கேட்டீங்க அப்படியே தொடர்ந்து பாடலையும் கேட்டுட்டு வாங்க. என்னை அறிந்த திரைப்படத்திலிருந்து

0: பிரம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியில அடுத்த தகவல் கேட்டலாமா? அடுத்ததா பெண்கள் பத்தின ஒரு தகவல் தான் கேட்க போறோம். பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக சமீபத்துல பீகார் அரசு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சம்ரத் மகிலா சம்ரத் பீகார் அபியான் அப்படின்றதா அந்த பிரச்சாரத்தோட பேரு. அதோட ஒரு பிரத்யேக மகளிர் பல்கலைக்கழகத்தையும் நிறுவுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. துணைவேந்தர், பேராசிரியர்கள், நிர்வாக பணியாளர்கள், மாணவிகள்னு எல்லாருமே பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்களாம். இந்த தகவலுக்கு ஆப்டா சிங்கப்பனை பாடல் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கொடுத்துட்டா போச்சு.

நேரம் கலை 9:29. இனி அடுத்த நிகழ்ச்சியாக ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தாங்க ரியாசி மாவட்டத்தில் ஷிவாலிக் மலைகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1655 மீட்டர் உயரத்தில் உள்ள ரியாசியின் ஜூட்டா அப்படின்ற இடத்துல இந்த இனம் இருந்திருக்கு. ஹார்முரிடே குடும்பத்தையும் லியோசலஸ் பேரினத்தையும் சேர்ந்தது. தகவலை தொடர்ந்து பாடல் கேட்கலாம், டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

கொண்டிருக்கும் நேரம் காலை 9:44 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ரைடர் வேஸ் காத்திருக்க நேரமில்லை. முதல் தகவலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தேள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கழுகு பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வளர்க்கப்பட்ட கழுகுன்னு மகாராஷ்டிரால ரெண்டு புலிகள் காப்பகங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த புலிகள் காப்பகங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு மில்காட் புலிகள் காப்பகம், இன்னொன்னு பெஞ்ச் புலிகள் காப்பகம். இந்தியாவில் குறைந்து வரும் கழுகு இனத்தொகையை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கிறதுக்காகவும் இந்த முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். தலைப்பு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன? தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் நகரம் மற்றும் மோட்டார் விளையாட்டு நகரமாக எந்த நகரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சென்னை தாங்க. தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் ஒரு ஒருங்கிணைந்த ஒலிம்பிக் தர வளாகமாக உருவாக்கப்படும். விளையாட்டு அரங்குகள், உயர் செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், தங்கும் வசதின்னு எல்லாமே வரப்போகுது. தகவலை கேட்டீங்க, தொடர்ந்து பாடல் கேட்கலாம் கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேர்மலை நிகழ்ச்சியில நிறைவான தகவல் கேட்டலாமா? சுபர்ணரேகா 6 எந்தெந்த மாநிலங்கள் வழியா பாயுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி மாவட்டத்தில் உள்ள நாகரி கிராமத்துக்கு பக்கத்துல உருவாகி ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குது. கிழக்கு இந்தியாவின் ஒரு முக்கியமான நதியா பார்க்கப்படுது. அதோட இன்னொரு தகவல், இந்தியாவின் முதல் கார்பன் தோட்டம் எங்க திறந்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெல்லி பல்கலைக்கழகத்துல தாங்க. காற்று மற்றும் மண் மாசுபாட்டை கையாளவும் நகர்ப்புற பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கவும் திறந்திருக்காங்க. சுமார் 2000 சதுர அடி பரப்பளவு இருக்குமா. மூலிகைகள், புதர்கள், மரங்கள் மற்றும் 50 வகையான தாவரங்களும் இந்த தோட்டத்துல இருக்கு. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளார் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் ஏன் விருப்பம். இன்று ஏன் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. அதே பூக்கள் தாங்க, நேற்று ஒரு 4 பூ தெரிஞ்சிட்டோம், பாடலும் கேட்டு ரசித்தோம். ஆவாரம் பூ, மறிக்குழந்தை, செவ்வந்தி, அடுக்குமல்லி, அதை தொடர்ந்து இணைக்கும் ஒரு சில வித்தியாசமான பூக்கள். எப்பவும் வந்து மல்லிகை, முல்லை, ரோஜா இதெல்லாம் தவிர்த்து மற்ற பூக்கள் பத்தின விஷயங்களோட பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். பூக்கள் அப்படின்னா நிறைய

இருக்கு, நிறைய நிறங்கள், மனங்கள். ஆனா அத்தனை பூக்களும் நம்ம கபிலரோட குறிஞ்சி பாட்டுல வர 99 பூக்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒரு சில பூக்கள் அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒரு பொண்ணு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பூ என்ன பூவா இருக்கும்?

வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

விருப்பகானங்க நிகழ்ச்சியில என் விருப்பம் பூக்கள்ல பாடல் அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். மந்தாரப்பூ, இந்த பூவோட சிறப்பா என்னவா இருக்கும்? பொதுவா மந்தாரை பூ அப்படின்னு சொல்றது, இதோட பாகங்கள் பாத்தீங்கன்னா உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பூ வந்து மூலிகையோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக தைராய்டு இந்த மாதிரியான நோய்களை இந்த பூவோட பட்டை வந்து அதோட சுரப்பியை வந்து குறைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. வயிற்றுப்போக்கு, சீதபேதி இந்த மாதிரி விஷயத்திற்கு முக்கிய ஒரு பூவாக இந்த மந்தாரை பூ இருக்கு. உடல் பலம் அதிகமான வந்து வேலை பொழுது இருக்கக்கூடியவங்க உடல் தோற்றத்தை வந்து இந்த மாதிரியான பூக்கள்னால அந்த மந்தாரை பூ வந்து அவ்வளவு நல்லதும் சொல்கிறாங்க. மூட்டு வலிக்கு, மூல நோய் இதற்கெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு பூவாகவும் இந்த மந்தாரை பூ இருக்கு. சரி, ஓகே, அடுத்து என்ன பூவா இருக்கும்? விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 10:10.

நேரம் 10:15 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில என் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். பூக்களோட வரிசையில செம்பருத்தி பாட்டு கேட்டாச்சு, அடுத்து விஷயத்த சொல்லுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க. பொதுவா செம்பருத்தி பூ அப்படின்னா டக்குனு என்ன ஞாபகம் வரும், ஸ்கூல் படிக்கும் போது சயின்ஸ்ல அதோட பாகங்கள் அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அப்படியே ரெக்கார்ட் நோட்ல அப்படியே ஒட்டின அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். செம்பருத்தி பூ பாத்தீங்கன்னா உடல் சூட்டை குறைத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, முக்கியமா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பல மருத்துவ குணங்கள் இந்த செம்பருத்தி பூல இருக்கு. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், முடி கொட்டிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப கவலைப்படக்கூடியவங்க இந்த செம்பருத்தி பூ இலை அல்லது அதோட பூவை எடுத்து அரைச்சு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா முடி மிருதுவா அடர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இன்னொரு விஷயம், உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இந்த செம்பருத்தி பூ தேநீர் அருந்துவது ரொம்ப இயற்கையான ஒரு மருந்தா இருக்கு. அதை தாண்டி வயிற்றுப்புண், உடல் குளிர்ச்சி, இது எல்லாத்துக்கும் இந்த செம்பருத்தி பூ ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவ குணம் கொண்டதா இருக்கு. சரி, அடுத்த என் விருப்பம் நிகழ்ச்சியில என்ன பூ வருது 10:16 கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 10:21 என் விருப்பம் நிகழ்ச்சியில் பூக்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ தாழம்பூ பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தலைப்பு தலைப்பு தாங்க. என்னடா தலைப்பு பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு வரும். இதில் நம்மளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதாங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்ணாடி மாளிகை கொடுத்துட்டோம். நீங்கள் தலைப்பு கொடுக்கணும்னா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்றத டக்கு டக்கு நிறைய நேர்கள் நிறைய தலைப்புகளோடு வரலாம். சொல்ல முடியாத பிற்காலத்தில் உங்களோட தலைப்பையே கண்ணாடி மாளிகையில் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால கண்ணாடி மாளிகையில் என்ன மாதிரி தலைப்புகள்லாம் வைக்கலாம் அப்படின்ற தலைப்புகளோட நீங்கள் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வரலாம். தலைப்பை மட்டும் சொல்லுங்கள், அது ஏன் வருது எதுக்கு வருது இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் தலைப்பை மட்டும் டக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 50 தலைப்பு வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் தலைப்பை தலைப்பாக கண்ணாடி மாளிகையில் நாங்கள் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பூக்களில் தாழம்பூ பாடல் அற்புதமாக ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். பொதுவாக இந்த தாழம்பூ அப்படின்னா நறுமணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது தாண்டி மருத்துவ குணம், ஆன்மீகம், கலாச்சாரம் இது எல்லாத்திற்குமே ஒரு சிறந்த மலராக இந்த தாழம்பூ இருக்குது. இதில் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் இந்த தாழம்பூ ஒரு சிறந்த குளிர்ச்சியூட்டக்கூடிய மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் உடல் குளிர்ச்சிக்கு அப்படின்னா இந்த கோடை காலத்தில் உடலில் இருக்கக்கூடிய பித்தம், உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இதோட சாறு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அம்மை நோய்களில் பராமரிக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இது இருக்குது. சரும நோய்கள் அதாவது சொறி சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியதாகவும் இந்த தாழம்பூ இருக்குது. தலைவலி, காது வலி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். சரி, மருத்துவத்தை தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா தாழம்பூ குங்குமம், நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த தாழம்பூ சாரோடு சேர்த்து அப்படியே குங்குமம் செய்வாங்க. அதோட நறுமணம், அதோட சக்தி, அதோட அதிர்வுகள் அப்படின்றது அதிகமான ஒரு பலனை குடிக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சிவபெருமான் வழிபாட்டில் வந்து தாழம்பூ, அதாவது சிவராத்திரியை தவிர மற்ற எந்த ஒரு பூஜைக்கும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாழம்பூ வரலாறு மிக பெருசாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம் என் விருப்பம் நிகழ்ச்சியில்.

தாமரை பூ பத்தி நம்ம சொல்லணுமா? நம்ம தேசிய மலர். அந்த தாமரை பூவில் நிறைய மருத்துவ குணங்கள், மூளை, இதயம், இந்த மாதிரி வெண்தாமரை கசாயம் அப்படின்றது அவ்வளோ நல்லது. உடல் குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி, வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த தாமரை அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பூக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டோம். பூக்கள் அப்படின்னா அந்த காலத்தில் போரிட போகும்போது ஒரு பூ வெற்றி பெற்றாங்கன்னா வாகைப்பூ, வெற்றி வாகை சூடி வந்துன்னு நிறைய பூக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு 10:37. இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் இருபட பாடல்கள். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் எந்த ரெண்டு படம் வளம்பர காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அபாஸ் ஏ ரஹ்மத் இயக்கி, விஜயகுமார் மோனிஷா மோகன் மேனன் நடிச்சு, கோவிந்த் வசந்தா இசையமைச்சு, 2023 ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் திரைப்படத்துடைய பாடல் கேட்க போறோம். இன்னொரு திரைப்படம் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சு, இனப்பா படையப்பாவா அதுதான் கிடையாது, நெல்சன் திலீப் குமார் இயக்கி, அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு, 2023 வெளியான ஜெயிலர் திரைப்படத்துடைய பாடலும் கேட்டு ரசிக்க போறோம்.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: கைகள் அசுமைந்தார் ராஜா.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு மணி 10:20 பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில்
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
1: நேர்களே மறந்துடாதீங்க, இன்று இரவு மணி 10:20 பட்டுச்சிறகு.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை படி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டிருக்கீங்க இருபட பாடல்கள். நேர்களின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 விளம்பரம் காத்திருக்கும் கண்ணாடி மாளிகையின் தலைப்பு தாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன், கண்ணாடி மாளிகைக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டால் என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்றத வந்து பதிவு செய்யுங்க. 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிலைப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 வரலாம். மறந்துடாதீங்க, இன்றைய கண்ணாடி மாளிகையை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இல்லாமல் ஒரு ரேப்பிட் ஃபயரில் டக்கு டக்கு நேர்கள் நம்ம எடுக்கிறோம், தலைப்பை மட்டும் கேட்குறோம், அடுத்த நேருக்கு வழிவிடுறோம். மறந்துடாதீங்க, இன்று முற்பகல் 11:02 இருக்க கண்ணாடி மாளிகை. தொடர்ந்து கபில் கபிலன் கீர்த்தனா வைத்தியநாதன் குரல் கொடுத்த ஃபைட் கிளப் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: இனிமேல் வரும் கண்ணாடி மாளிகைகளை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இன்று முற்பகல் 11:00 to 2:00 விளம்பரம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் தலைப்பு அப்படின்ற தலைப்பு மட்டும் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து ஒரு சென்டிமெண்டான பாடல் கேட்டுட்டது இல்லாமா, விக்னேஷ் சிவன் வரிகள் எழுதி விஷால் மிஸ்ரா குரல் கொடுத்த ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 10:53 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டிருக்கீங்க இருபட பாடல்கள். அடுத்த பாடலாக அசல் கோளறு வரிகள் எழுதி கோவிந்த் வசந்தோட சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். ஃபைட் கிளப் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு மணி 10:20 பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும்.
0: நேர்களே மறந்துடாதீங்க, இன்று இரவு மணி 10:20 பட்டு சிறகு.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.
3: கண்ணாடி மாளிகை என்னப்பா இருப்பட பாடல்கள்ல ஃபைட் கிளப் ஜெயிலர் அப்படின்னு சொன்னீங்க, ஜெயிலர்னு எங்களோட ஃபேவரட் சாங் கொடுப்பீங்க, இன்னும் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? நிறைவு பாடலா இதோ உங்களுக்கான பாடல்.

0: பாடல் பாடல்களாய் வளம் வந்த நிகழ்ச்சியை இதே நிறைவு பெற்றது. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. மறந்துடாதீங்க, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. ஸோ இப்போவே நேர்கள் வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களோட தலைப்பை சொல்ல வரலாம். தொடர்வது செய்திருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14th இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா, வேலுவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாளான இன்று இந்தியா ஏ அணி 2nd இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:02. மற்றும்
2: தலைப்பு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்பா கண்ணாடி மாளிகையை உங்கள் கையில் கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு தலைப்பு வைங்க அப்படின்னு சொன்னால் கடகடன்னு ஏகப்பட்ட தலைப்பு யோசிச்சுருப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பாக.
2: ஸோ உங்கள் தலைப்புலாம் சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிறோம். வரும் நாட்களில் அதே சிறப்பான ஒரு தலைப்பை நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. ஸோ நிறைய நேர்கள் காத்துட்டே இருப்பாங்க. 04-52 மதுரையின் முன்னணி போடு, 25-30-170, 25-30-171 என்ற எண்களில் வரலாம்.
1: இணைப்பில் பேச காத்திருக்கு முதல் நேயர் யாரு, எங்கிருந்து, அதுக்கு முன்னாடி நேர்கள் வந்து இன்றைய கண்ணாடி மாளிகையில கருத்துக்கள்லாம் சொல்ல தேவையில்லை, தலைப்பு மட்டும் சொல்லிட்டு அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். அந்த வரிசையில முதல் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: அரிப்பாண்டம்.
1: அம்ஷா சொல்லுங்கம்மா.
0: அரிப்பாண்டம்.
2: சந்தோஷம்
0: மேடம்.
2: சந்தோஷம்.
1: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நன்றிம்மா. அடுத்து நேயர்
2: யார், எங்க இருந்து? வணக்கம்.
3: தலைப்பு சொல்ல வந்திருக்கிறது மல்லிகாரும் அருப்புக்கோட்டை மேடம்.
2: சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மல்லிகா. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: இன்னைக்கு நான் தலைப்புக்குள்ள வந்துடுறேன். ஒட்டை தலைக்கும் முழங்காலுக்கும்.
1: அடுத்த லைன் நாங்க ஃபில் பண்ணிக்கிறேன்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம். தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கும் செந்தோழி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மணிமாறன்.
1: மணிமாறன்.
4: சுற்றுப்புற சூழல், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேடம்.
1: சரி, நன்றிங்க, நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். பேரு விமலா.
1: என்ன பேர் சொன்னீங்க?
5: விமலா. விமலா.
1: விமலா சொல்லுங்கம்மா.
5: விடாமுயற்சி.
1: விடாமுயற்சி. விடாமுயற்சி.
2: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது, ஆனா அவங்க சொல்லல. இனிப்பில் பேச கத்துக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: மதுரை அனுப்பானடியில் இருந்து குருபரன்.
2: கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாவும் நாங்க எதிர்பார்க்கிறோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
7: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளவரசி. காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்லுங்க ஐயா.
7: என்னுடைய தலைப்பு வந்து நீங்கள்
1: நீங்களே அத முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு தலைப்பு. சரி, அடுத்த நேயர்
2: வணக்கம்.
8: வணக்கம்.
2: சொல்லுங்க, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
8: இளைஞர்கள் மகிழ்ச்சியாக வாழ குண்டு குடும்பமா தனி குடும்பமான்றது அவங்களே முடிவு போட்டோம்.
1: ஓகே, நன்றி, நன்றி. அடுத்த நேயர்
2: வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: என்ன தலைப்பு சொல்ல போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க?
9: ரெண்டு மாதிரி வணக்கம் சொல்றது. காதல இருந்து பண்டவன் பேசுறேன். காலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன தலைப்பு?
9: என்னோட தலைப்பு நல்லதே நடக்கும் மேடம்.
1: நல்லதே நடக்கும். அதே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி தலைப்பு வரும்? நல்லதே நடக்கும், எல்லாரும் பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி. நன்றி, நன்றி, நன்றி. பண்ற வரணும். அடுத்த நேயர்
2: வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம்.
10: மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன். இன்னைக்கு நடிப்பு நிறைய நிறைய இருக்கு. இப்ப உள்ளூர் தொலைபேசியில வெளியூர் சொல்றாங்க, அதனால நடிச்சாரு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கேன்.
1: நடிக்காதே,
2: நடிக்காதே.
1: நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. டக்குன்னு நடிக்காத அப்படின்னா பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு வச்சோம் அப்படின்னா, நடிக்காத அப்படின்னா இனிமே நடிக்க மாட்டேன் மேடம், நடிக்காமலே நான் பேசுறேன் மேடம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்களா?
2: ஆமா. இனிப்பு பேச கத்துக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
11: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
12: மதுரை பண்பலை கண்ணாடி மாளிகையின் அன்பு அறிவிப்பாளர் இருவரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொல்லுங்க.
12: வாழ
1: நினைத்தால் வாழலாம். நினைக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: அதுதான் முடியல இல்லையா?
12: ஆமா, வாழணும்.
2: சரிங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி. அடுத்த நேயர்
2: வணக்கம். தலைப்பு என்ன கொடுக்க போறீங்க? யார் எங்க இருந்து?
13: மதுரையில இருந்து ஜெயா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
13: வெற்றி நிச்சயம்.
2: வெற்றி நிச்சயம்.
13: அப்படின்னு இல்ல, தோணுச்சு அதை சொல்லலாம்.

0: சரி, சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
1: அடுத்ததா எது நிச்சயம்னு சொல்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: யார், எங்கிருந்து?
2: ஆண்டவன் படைத்தது படைப்பு, அதனால் உண்டாகும் பிழைப்பு, அதனால் உருவாகும் உழைப்பு, அத பின்னாடி வருவது தலைப்பு, நீங்கள் கொடுத்திருப்பதோ தலைப்பு.
1: இது ஒரு தலைப்பா? இல்ல தலைப்புன்னு சொல்ல முடியாது. ஷார்ட்டா சொல்லுங்க.
0: தலைப்பு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.
2: தலைப்பு பிறருக்கு கெடுதல் செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு.
0: இல்ல, நீங்க தலைப்பு சொல்லுங்க. நம்ம இவ்வளவு பெருசா சொல்ல முடியாது இல்லையா, அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வரியில ஒரு ஒரு சின்ன வார்த்தையா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: சின்ன வார்த்தையா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்ப்பா.
1: சரி, நல்லது. உங்க பேருங்க?
2: முத்துராசு, கொண்டைமட்டி.
1: நன்றி. நீ போய் வந்த வைக்க.
0: வணக்கம். அடுத்த நேயர்,
1: யார், எங்கிருந்து?
3: வணக்கம் மேடம். சிவகங்கை மாவட்டம் பூவந்திலிருந்து காசிமயன்.
1: சொல்லுங்க.
3: கூட இருந்து குளிவரிப்பு துரோகிகள்.
1: துரோகி அப்படின்னு வச்சுக்கலாமா?
3: ஆ, துரோகி வச்சுக்கலாம். நல்லோருக்கு பெரிய மழை, எல்லோருக்கும்
0: துரோகி. எல்லாருக்கும் பல ஆங்கிள் யோசிக்கிறாங்க. நெகட்டிவாவே நிறைய வருது, பாசிட்டிவாவும்.
1: அதாவது இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வராங்க போல. அந்த மாதிரி
0: துரோகின்னு வச்சுட்டா ஏகப்பட்ட கண்ணாடி மலையில நிறைய விஷயங்கள் சொல்ல வருவாங்க.
1: இனிப்பு பேச கத்திருக்கும் அடுத்த நேயர், யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
1: என்னங்கம்மா உங்க பேர் என்ன?
4: நிர்மலா.
1: நிர்மலா,
4: நெல்பேட்டை.
1: சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
0: நான் காத்திருந்த அந்த நாள் எப்ப வரும் அப்படின்னு க்வெஸ்சன் மார்க்கோட முடிச்சிடலாம். சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர், நேரம் 11:10 வந்திருக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நேயர் அப்படியே கடகடகடன்னு கிட்டத்தட்ட 15 நேயர் தலைப்பு சொல்லிட்டாங்க.
1: 10 நிமிஷத்துல 15 நேயர் இன்னைக்கு டார்கெட் நம்ம முறியடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நேயர்கள் வந்த மயமா இருக்காங்க. இனிப்பு பேச கத்துக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்கம்மா.
5: முயற்சி இருந்தால்.
0: முயற்சி இருந்தால்.
1: ஏன் எல்லா நேர்களும் க்வெஸ்சன் மார்க்லயே வைக்கிறாங்க? புல் ஸ்டாப் வைங்க.
0: புன்னகை அப்படின்னு வைக்கலாமா? சிரிக்கிறீங்க.
1: முயற்சி இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா?
5: ஆமா, கண்டிப்பா. அதான், முயற்சி இருந்துச்சுன்னா நம்ம அந்த சிஸ்டமத்தோட நம்ம போராடணும்லம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
5: நல்லாவளத்துல இருந்து பி சாந்திமா.
0: சாந்தி,
1: நன்றி. இப்போ வந்த மைக்கு. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், யார், எங்கிருந்து? கண்ணாடி மாளிகை தலைப்புல தலைப்பு சொல்ல காத்திருக்கும் அடுத்த நேயர், யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம்.
0: 11:12 கண்ணாடி மாளிகை. வாங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். என்ன ஒரே நாதஸ்வரம், மியூசிக் கூட வரீங்களே, யார், எங்கிருந்து?
0: வணக்கம், பேசுங்க.
1: ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு ஓபனிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். 11:12 கண்ணாடி மணிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்,
6: வணக்கம்மா.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
6: பிரிய முடியாத எதிரி.
0: பெரிய முடியாத எதிரியா?
1: எதிரிதான் இருந்தாலும் எனக்கு பிடிச்சிட்டாங்களே, என்ன பண்றது?
0: பெரிய முடியாத நண்பர், உறவு, ஏதாவது சொன்னா பரவாயில்ல. பெரிய முடியாத எதிரி. நல்லது நல்லது, சிறப்பு சிறப்பு. இன்னும் வித்தியாசமா யோசிங்க சரிங்களா. நன்றி நன்றி. வந்திருக்கும் அடுத்த நேயர்,
1: வணக்கம். யார், எங்கிருந்து? மறுபடியும் அதே தாளம்,
0: அதே பாடல்.
1: ஆமா ஐயா, இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
0: பேசுறீங்களா இல்லையா? சரி பரவாயில்ல. அடுத்த நேயர், கண்ணாடி மாளிகை, ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம், ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகைக்கு நீங்க தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
7: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க கணேசன், என்ன
1: இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுக்க போறீங்க?
7: உங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களோட உழைப்பா, உங்களோட நம்பிக்கையா?
1: என்ன தலைப்பு?
0: முன்னேற்றத்துக்கு உங்கள் உழைப்பா,
7: நம்பிக்கையா?
0: சரி,
7: நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர்,
1: வணக்கம்.
8: ஆனந்தி.
0: ஆனந்தி,
1: சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு?
0: எங்க பேச

மதுரை எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. மதுரை. சரி, ஆரம்பத்தில் ஆராய்ந்து முடிவு செய்றீங்க. நன்றிமா, நன்றிமா. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 11:20 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில அப்படியே உங்ககிட்ட கண்ணாடி மாளிகை கொடுத்தா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம். கிட்டத்தட்ட 20 நேர்கள் கடகட கடன் தலைப்பு கொடுத்துட்டீங்க. இன்னும் நிறைய நேர்கள் நாங்களும் கொடுக்க வரோம்ப்பா அப்படின்னு காத்துட்டே இருக்காங்க.
2: நல்லா வித்தியாசமான புதுமையான தலைப்பு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். இணைப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். ஆர்ஜே தமிழ்செல்வி மேடத்துக்கும் ஆர்ஜே செந்தோவலி மேடத்துக்கும் நண்பர்கள் வணக்கம் கூறி இணைவது சகுந்தலா தேவிபுரம்.
1: சொல்லுங்கம்மா.
3: மேடம், கற்றோருக்கு செண்டையிடம் எல்லாம் சிறப்பு, காற்றில் போதை தூட்டிக்கொள், உழைப்பை உயர்வு.
1: இருங்க இருங்க, இதெல்லாமே தலைப்பா இல்ல நீங்க எப்படி சொல்ல வரீங்க?
2: ஓபனிங் குடுக்கறீங்களா? தலைப்பா?
3: தலைப்பா மேடம்.
1: எது தலைப்பு?
3: நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு மேடம்.
1: கற்றோருக்கு செண்டையிடம் எல்லாம் சிறப்பு,
3: உழைப்பை உயர்வு தரும், காற்றில் போதை தூட்டிக்கொள்.
1: நீங்க எல்லாமே வந்து பழமொழியா எடுத்துட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கு.
3: அடுத்த
2: நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
1: சொல்லுங்க ஐயா.
4: உண்மையின் வலிமை என்ன?
1: உண்மையின் வலிமை என்ன? சூப்பர். அடுத்து
4: நிறைய தலைப்பு கொடுப்பாங்க மேடம். பேச்சுக்கு அழகு சேர்ப்பது எது?
1: பேச்சுக்கு அழகு சேர்ப்பது எது? அடுத்து
4: வரம் ஒன்று கேட்டால்.
1: வரம் ஒன்று கேட்டால்,
2: அதாவது இறைவன் ஸ்ட்ரைட்டா வந்து நின்று உங்கட்ட வரம் கேட்டா என்ன கொடுப்பீங்க?
4: என்ன வரம் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரிங்க மேடம். அதுக்கப்புறம் சந்தோஷம், அதாவது மகிழ்ச்சி எது நிறைந்திருக்கிறது?
1: போதும், நீங்களே 1 மணி நேரம் பேசி முடிச்சிருவீங்க. வழக்கே
4: கண்டிப்பா மேடம், நிறைய தலைப்பு கொடுப்பேங்க மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, பரவாயில்ல, நல்ல நல்ல தலைப்பு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன தலைப்பு?
5: அதாவது நான் வந்து என்ன தலைப்பு கொடுப்பேன்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம், அதாவது வந்து ஆன்லைன் வர்த்தகம் சிறந்ததா இல்ல நேரடியா போய் வாங்குறது சிறந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில தலைப்பு என்ன கொடுத்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க முருகன்.
6: என்னடா வாழ்க்கை, கடந்து வந்த வாழ்க்கை,
1: கடந்து வந்த வாழ்க்கை. சரி,
6: வாழ்க்கை கடந்து வந்த வாழ்க்கைய பத்தி பேசுறாப்ல தலைப்பு.
1: அவ்வளவுதானா? அடுத்து இருக்கா?
6: எதிர்காலத்தின் சேமிப்பு.
1: எதிர்காலத்தின் சேமிப்பு. சரிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றி. கண்ணாடி மாளிகை பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்
7: வணக்கம்.
1: வணக்கம். யாரை

0: மதுரை நான்மாட கூடல் வைராஜா. தலைப்பு வந்து ரெண்டு தலைப்பு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: சொல்லுங்க பாக்கலாம்,
2: எங்கிட்ட கேக்குறீங்களா?
0: அது அதாவது எதுனாலும் சொல்லுங்க பாக்கலாம் வச்சா, அவங்க நல்லதா சொல்றாங்களா கெட்டதா சொல்றாங்களா
2: சொல்றத எப்படி பாப்பீங்க? கேக்கதானே செய்வீங்க.
0: என்ன சொல்ல
1: வரீங்க
2: தலைப்பு?
0: ஆமா, இன்னொன்னு வந்து ஒரே சொல்லு,
1: ஒரே
0: ஊடால அந்த சொல்ல போட்டோம்னா நல்லது, நல்ல விஷயம். ஆனா அந்த சொல்ல போட்டதுக்கு அப்புறம் கெட்ட விஷயம் சொல்ல போறோம், கெட்டவன் ஆனா அவனை பத்தி அடுத்த ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறோம். அந்த ஆனா
1: ஆனால் சரி, நன்றி நன்றி, அருமை அருமை. ஆனால் நிறைய தமிழ்

0: மாறும்.
1: இது என்ன கேம் ஷோ மாதிரி இருக்கே.
2: சொல்லோட வலிமை. நன்றி.
0: ஆமா
2: நன்றி நன்றி.
0: ஆனான்னு சொல்றோம்ல,
2: அதனால அந்த வார்த்தைகள்
0: அவன் நல்லவன் தான். ஆனா அப்படின்னு அப்படி அடுத்து அவனை பத்தி ஏதோ கெட்ட விஷயம் சொல்ல போறோம். கெட்டவன் தான் ஆனா அவனை பத்தி அடுத்து ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறோம். அந்த ஆனா
2: ஆனால் சரி நன்றி நன்றி. அருமை அருமை. ஆனால் நிறைய தமிழ் சொல் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஏனென்றால் எனவே ஒருவேளை இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கெங்க உபயோகப்படுத்தும் போது என்னென்ன மாதிரியாக வார்த்தை மாறுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்ணாடி மாளிகை 11:25 தலைப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். கண்ணாடி மாளிகைக்கு நீங்க தலைப்பு வச்சா என்னெல்லாம் வைப்பீங்க அப்படின்னு வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ஈரோடு சோரமுட்டி வளசல இளங்கோ பத்திரமா.
2: சொல்லுங்க ஐயா.
3: அன்று இருந்தது இன்று இல்ல.
2: அன்று இருந்தது இன்று இல்ல.
1: எப்படி இருந்தனா அந்த மாதிரி சொல்றீங்களா?
3: அதனால என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு என்னெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு என்னென்ன இல்ல,
2: அன்னைக்கெல்லாம்
3: இருக்காது. அது ஒண்ணு. இன்னொன்னு, கடைசி ஒரு நிமிடம்.
2: கடைசி ஒரு நிமிடம்.
1: இதே மாதிரி ஒரு தலைப்பு யாரோ கொடுத்தாங்களே, அதாவது இன்று ஒரு நாள் உங்க கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி.
2: ஒரு நாள் வேற, கடைசி ஒரு நிமிடம்.
3: ஆமா, ஒரு நிமிடத்துல இதை முடிக்கணும். கடைசி ஒரு நிமிடத்துல நீங்க நிகழ்ச்சி முடிக்கிறீங்கல்ல.
2: அது எங்களுக்கு தானே தெரியும்
1: அந்த நிமிடத்தோட அந்த ஒரு
2: வலிமை என்ன அப்படின்னு.
1: நன்றி நிபுல் வந்த பைக்கு.
2: நன்றி நன்றி. வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். கண்ணாடி மாளிகை தலைப்பு சொல்லுங்க அப்படின்னே கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல நல்ல தலைப்புகளாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் 11:26. வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
4: பரமக்குள்ள இருந்து ஆர் கோபி.
1: கோபி ஐயா சொல்லுங்க, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
4: நோயாளிகளும் உறவுகளும்.
2: நோயாளிகளும் உறவுகளும். ஓகே அருமை. அடுத்து
4: பசியின்மை.
2: பசியின்மை. நேர்மையும் பொய்மையும். அடுத்த நேர் போயிடலாமா? நன்றி நன்றிங்க ஐயா. நேர்மையும் பொய்மையும் எண்ணுமையில வருது. அடுத்து வரக்கூடிய நேர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: வணக்கம்.
5: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுரியவேல் என்ற தம்பி ஸ்டேனரம்மா.
2: சொல்லுங்க ஐயா.
5: தலைப்பு வந்து படித்தால் மட்டும் வாழ்க்கையா என்ற தலைப்பம்மா.
2: படித்தால் மட்டும் போதுமா
1: அந்த திரைப்படத்தோட தலைப்பு?
2: படித்தால் மட்டும் வாழ்க்கையா? படித்தால் தான் வாழ்க்கையா? சரி, படித்தால் மட்டும் வாழ்க்கையா. அற்புதம். வேற அவ்வளவுதானா? சரி, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில அற்புதமா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான தலைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் 11:28.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: யார்
1: எங்கிருந்து?
6: சசிகலா பேசுறேன்.
1: சசிகலா சொல்லுங்கம்மா, என்ன தலைப்பு கொடுக்கலாம்?
6: கண்ணாடி மாளிகை உங்களை தகம் பார்க்குமா பதப்படுத்துமா?
2: இல்ல இல்ல, மறுபடியும் சொல்லுங்க.
6: கண்ணாடி மாளிகை உங்களை பதப்படுத்துமா
2: பலப்படுத்துமா பதப்படுத்துமா? கரெக்டா?
1: ஓகே. இந்த பலமா பலவீனமா அந்த மாதிரியா?
6: என்னங்கம்மா சொல்லு? கண்ணாடி மாளிகை உங்களை பதம் பார்க்குமா பதப்படுத்துமா?
2: சரிங்கம்மா சரிங்கம்மா. அடுத்து
6: அதுக்கடுத்துப்பா, வானம் வசப்படுமா?
2: வானம் வசப்படும். சரிங்கம்மா நன்றிம்மா. நன்றி நன்றி. வானம் வசப்படும் அப்படின்னு பாட்டை போட்டு விட்டுறோம். வானம் வசப்படும். சரி, இப்போ 11:29 ஆயாச்சு. நம்ம வந்து ரிலே ஒரு 5 நிமிஷம் வந்து ரிலே முடிச்சுட்டு மீண்டும் வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: आगे बढ़ी वो काबिले तारीफ है।
1: राइट एंड नाउ अ क्विक अपडेट ऑल्सो कमिंग इन फ्रॉम शूटिंग, जहाँ आपको बता दें कि एक अच्छी खबर या खुशखबरी की हम उम्मीद कर सकते हैं शूटिंग में, वो है मिक्स टीम स्केट के फाइनल्स के थ्रू, बिकॉज इसके अंदर आपको बता दें द इंडियन शूटिंग पेयर ऑफ अनंतजीत सिंह नरुलका और परनाज धलेवाल हैव मेड इट टू द फाइनल्स ऑफ द मिक्स स्केट शूटिंग कॉम्पिटिशन एंड दे हैड फिनिश्ड फोर्थ इन द क्वालिफिकेशन राउंड गेटिंग 138 आउट ऑफ 150 पॉइंट्स एज पर द ऑफिशियल रिक्वायरमेंट्स। ऑल्सो कतर, साउथ कोरिया और चाइना उनके ऊपर हैं ये तीनों देश, चौथे पर उन्होंने फिनिश किया था, तो दे आर गोइंग टू नाउ बी रिप्रेजेंटिंग इंडिया इन द मिक्स्ड स्कीट टीम फाइनल्स। ये इवेंट 11:15 सुबह शुरू हो चुका है, इसके बारे में आपको अपडेट लेके आएंगे अगले एक घंटे के बाद यानी दोपहर 12:30 आपको इसमें बताएंगे क्या हुआ। फिलहाल के लिए शबाब और मुझे यानी साक्षी को दीजिए इजाजत, वी विल कैच यू बैक अगेन विद ऑल द लाइव अपडेट्स ऑफ द ऑन गोइंग एशियन गेम्स इन द 12:30 अपडेट। थैंक यू सो मच, गुड बाय।
2: एशियन गेम्स 2026।
3: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 11:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை தலைப்பு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 பேர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான தலைப்புகள், ஒருத்தரே 2-3-4 எத்தனை வேணும் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
3: அதாவது நம்ம தலைப்பு சொன்னா கருத்துக்கள்ல தான் அவங்க வந்து உட்காந்து எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைப்புகளும் எழுதிட்டு வராங்க. நேரில் நீ ஒரு நாள் ஃப்ரீ ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம், அது எப்படி அப்படின்ற மாதிரி நேர்கள் வந்த மயமா இருக்காங்க, தலைப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன் நானும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா வாங்க. 04-52 அப்படின்ற மாதிரி என் முன்னினைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம்.
6: நேரம் 11:37 வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க தமிழ் செல்வி, நீங்க ஒரு தலைப்பு சொல்லணும் டக்குன்னு கேட்டா. இல்ல இதுவரைக்கும் நம்ம ஏகப்பட்ட தலைப்பு வச்சிருப்போம் இல்லையா, உங்க மனதை கவர்ந்த தலைப்புன்னா என்ன சொல்லுவீங்க?
3: அதாவது நீங்க கேட்ட ஒரு கரெக்டான கேள்வி, நானும் யோசிச்சேன் வித்தியாசமான கனவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வானொலியில ஒரு வாட்டி வளம் வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு, இப்படி இல்லாம கனவு வரும் அப்படின்ற மாதிரியும் தோண ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு மாதிரி இப்ப நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரியும் வந்துச்சு. சோ அந்த தலைப்பு வந்து என்னோட மனசை ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப வந்து உங்களுடைய டர்ன் அப்படின்னு நான் கேட்பேன்.
6: நீ வருவ எனக்கு தெரியும்ல.
3: ஆமா, எங்கிட்ட
6: கேட்டால் நம்ம மறுபடியும் திரும்பி கேட்பாங்களே யோசிச்சிட்டேன்.
3: நாம் பெற்ற இன்பம் அந்த மாதிரி
6: வையகம். நானும் யோசிச்சேன் என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு. இந்த தலைப்பை கேட்ட உடனே யோசிச்சேன், அதாவது என்னன்னா ஒரு டைம் மிஷின் கொடுக்குறோம், அது அப்படியே ரிவர்ஸ்ல போனாலும் சரி, இல்ல நீங்க முன்னாடி எந்த வருஷத்துக்கு போனாலும் சரி, எந்த வருஷத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? ஒரு டைம் மிஷின், அதாவது இந்த படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு ஆண்டு, ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு விஷயம், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம் ஒரு நாள் முழுவதும் அப்படின்னா எங்க போவீங்க, எப்படி?
3: அந்த மாதிரி ஒரு தலைப்பு. அதே மாதிரி இந்த மறுபடியும் நான் வந்து குழந்தையா மாறணும், மறுபடியும் இந்த ஸ்கூல் டேஸ்க்கு போகணும். இப்ப கூட கடைசியா வந்த நேயர் சொன்னாரு, மறுபடியும் ஸ்கூல் டேஸ்க்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி தலைப்புகளும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன்.
6: சோ அந்த மாதிரி அவுட் க்வெஸ்சன் பேப்பரையும் ஆன்சரையும் அவுட் பண்ணிட்டோம்னா அவங்க யோசிக்கணும் இல்லையா?
3: கண்டிப்பா.
6: அதனால 11:39 நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.5 கேட்டுட்டீங்க. 11:45 கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில தலைப்பு கொடுத்தா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இனி போய் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வமா வந்து இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சொல்லுங்க நேயர்களே, உங்கள்கிட்ட கண்ணாடி மளிகை தலைப்பு கொடுத்தா என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்த கிட்டத்தட்ட 30 நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விதவிதமாக தலைப்புலாம் கொடுத்தாங்க. அதில் உங்கள் மனசை கவர்ந்த தலைப்புனா நீங்கள் எதை சொல்லுவீங்க செண்பகவல்லி?
1: நிறைய தலைப்புகள் இருக்குது. அதில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அதாவது முரமா அல்லது துடைப்பமா அப்படின்னு, அதில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக நம்ம யோசிக்கலாம். அதாவது அதை நம்ம பேசக்கூடாது, ஒரு நாள் தலைப்பு வச்சோம் அப்படின்னா. அதே மாதிரி பள்ளி நினைவுகள், அதுக்கப்புறம் வந்து பாரதி கண்ட புதுமைகள், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
0: அது மட்டும் கிடையாது, ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நேயர்கள் வந்துட்டாங்க. யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம். தலைப்பின் தலைவிகளுக்கு வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரையிலிருந்து வசந்தி சென்னி. வானவில்லின் வண்ணங்கள் வாழ்க்கையா வசந்தமா?
1: வானவில்லின் வண்ணங்கள்,
0: கவிதை மாதிரி இருக்கே.
2: எங்கே போகிறோம்?
1: எங்க போறீங்க?
2: சொந்த ஊரு எந்த ஊரு எப்படி?
0: சொந்த ஊரு
2: எந்த ஊரு எப்படி?
0: அடுத்து
1: இருங்க, இவ்வளவு வேகமா சொன்னாங்க, எப்படிங்க எழுதுறது?
0: எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க, அதனால கடகடன்னு சொல்றாங்க.
1: சொல்றீங்க,
2: சொந்த ஊரு எந்த ஊரு எப்படி?
1: சொந்த ஊரு எந்த ஊரு எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்?
0: எங்கன்னு கூட கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கே.
2: எப்படி அந்த சொந்த ஊர் வந்து சென்றலும் புயலும் பேசினால் நிலமும் வானமும் யாருக்கு சொந்தம்?
1: ஒரு லிஸ்ட்ல நிறைய எழுதி வச்சிருக்கீங்க.
2: என்ன
1: சொன்னீங்க? தென்றல் புயலும் பேசினா எப்படி இருக்கும்?
0: ஒவ்வொரு
1: வீட்லயும் போய் கேட்டா தெரியுமே, தென்றலும் புயலும் பேசுறத.
0: உங்க வீட்டுல அப்படிதான் நடக்குது போலயே?
1: இல்ல இல்ல, அப்படியா? ஆமான்ட்டாங்க.
2: நிலமும் வானமும் யாருக்கு சொந்தம்?
1: யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு தாங்க சொந்தம். சரி, நன்றிமா, நன்றி. அற்புதம் அற்புதம், நிறைய தலைப்புகள் சொன்னீங்க.
0: பதினோரு 11:47 கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில தலைப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான தலைப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த தலைப்புல நம்ம வானொலியில ஒரு நாள் வளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தலைப்பையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நேர்கள் வந்துட்டாங்க. யாரு எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நாமக்கல்
1: மாவட்டம். அஜிதா சொல்லுங்கம்மா.
3: அம்மா அப்பா மடியில்.
1: அம்மா அப்பா மடியில்.
3: அடுத்து வந்து அந்த நாள் யாபகம்.
0: என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். அதாவது இணைப்புல வந்துட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. 11:48 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகையில் தலைப்பு அப்படின்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அடுத்ததா ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, என்ன தலைப்பு சொல்ல போறாங்க கேட்டலாமா? வணக்கம். அதாவது நேர்கள் வராங்க, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டு போயிடுறாங்க, இதனால அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய வித்தியாசமான தலைப்புகள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நிகழ்ச்சி நிறைவடைறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வானொலி வாயிலாக நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பங்கு பெறலாம். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம்.
1: கண்டிப்பா. இப்ப நம்ம தலைப்பு அப்படின்ற தலைப்பை பத்தி பேசுவோமா? பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க,
0: அது அப்படி நீங்க பேசலாம் எங்கிட்ட கேட்டுட்டு அப்படின்ற மாதிரி நேயர்கள் வந்துட்டாங்க. யார் எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து?
4: நான் மதுரை பாஸ்போர்ட்ல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கய்யா.
4: இதுவும்
1: கடந்து போகும் அப்படின்னு பாட்டு
4: நாங்க போட்டுருவோம்.
1: அந்த

0: என்ன தலைப்போடு வந்திருக்கீங்க சொல்லுங்கய்யா?
1: சிவகங்கை மாவட்டம் மலைநூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேன்.
0: ஸ்ரீனிவாசன் ஐயா சொல்லுங்க, என்ன தலைப்பு?
1: மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது.
0: மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா?
1: ஆமா, விடாபுயிற்சி விஸ்வரம் இருக்கு.
0: இந்த தலைப்பு ஏற்கனவே வந்து விட்டது. அடுத்து
1: இந்த நிலையும் மாறும்.
0: இந்த நிலையும் மாறும். சரி, வேற
1: நன்றி
0: நேபல் வந்த மைக்கு. அடுத்ததா ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், ராஜேஷ், மதுரை விஸ்வநாதபுரம்.
0: சொல்லுங்கய்யா.
2: 30 மனைவி, 60 அவளே கடவுள்.
0: அடுத்து
2: வந்து மகளின் திருமண நேரம்.
0: அவளே கடவுள். அப்படி என்றால் இல்ல, எனக்கு புரியல, அதுக்கு மேல இருக்க மாட்டார்களா?
3: 60 வயதுல கடவுள்னா அவங்கள தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி அர்த்தம்.
0: அவங்கள நம்பிதான் இருக்கணும்
3: கடவுள் மாதிரி, ஏன்னா அவங்க தானே பாக்கணும்.
0: அந்த கேப்ல 80 வழி எதையோ ஹைலைட் பண்ற மாதிரியே தெரியுது.
3: இல்ல உண்மைதான், ஆரம்ப காலகட்டத்துல மனைவியை நீங்க கணவன் நல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க நல்லா பாத்துக்குருவாங்க
0: அந்த மாதிரி.
3: சரி, என்ன சொன்னீங்க? மகளின் திருமணம் நேரம்.
2: திருமண நேரம் ஆனந்த கண்ணீருக்கு ரொம்ப
0: அந்த ஃபீல் எப்படி இருக்கும்?
3: ஆனந்த கண்ணீர் அப்படின்னு கூட ஒரு தலைப்பு வைக்கலாமே, நல்லா இருக்கு.
0: இந்த தருணத்துல ஆனந்த கண்ணீர் நீங்க விடுவீங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் இல்லைங்களா? அடுத்ததியா?
2: அவ்வளவுதான், ரெண்டு தலைப்பு.
3: நன்றி நன்றி.
0: எனக்கு மரம் தெரியுது, பறவை தெரியுது, காற்று தெரியுது, அந்த மாதிரியா?
4: பூராமே தலைப்பு மேடம்.
3: கிராமம் நகரம்.
0: டவுன் வெர்சஸ் கிராமம்.
4: டவுன் கிராமம்.
3: கிராமமா நகரமா
0: சிறந்தது?
3: அடுத்து என்னது
0: வேறங்கம்மா?
4: வீடுகள். வீடுகள்
0: வீடுகள்
4: பல வகையான வீடுகள்.
0: இந்த ஓட்டு வீடு, குடிசை வீடு, அந்த மாதிரி?
4: ஆமா மேடம்.
0: வேறங்கம்மா?
4: கிராமத்துக்கும் வித்தியாசம்.
0: சரி, அதான் நகர்ப்புற வாழ்க்கை, கிராமப்புற வாழ்க்கை, அந்த மாதிரி.
3: நன்றி நன்றிமா.
0: 11:52 ஆயிக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அதுக்குள்ள உங்களோட கருத்துக்களை பகிர வாங்க. அந்த மாதிரி பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து தலைப்பு சொல்ல காத்திருக்கும் நேயர் யாரு சொல்லுங்கய்யா?
5: வணக்கம்,
3: சொல்லுங்கய்யா.
5: விரும்பினால் வேண்டும் கரும்பாகும்.
0: விரும்பினால் வேம்பும் கரும்பாகும்.
3: விரும்பாவிட்டால்
0: கரும்பே கசக்குமா?
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி. சரி, கிட்டத்தட்ட 11:53 அப்படிதானே நேர்கள் வந்துட்டேதான் இருக்காங்க. தலைப்பு தானப்பா, கொஞ்சமா நிஜமா நாங்க சொல்றோம் தலைப்பு அப்படின்னு நிறைய தலைப்புகள் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, தலைப்பு அப்படின்னவன சொல்லுங்க. தலைப்புன்னு ஒரு தலைப்பு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பேசுவோம்?
0: அதாவது இப்ப தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு
3: அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு நேயர் வந்துட்டாங்க.
0: அப்புறம் எதுக்கு கேட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். ஆனா நம்ம நேயர்களுக்கு தானே வழிவிடணும். இன்னும் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
6: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதிமா.
0: சொல்லுங்கய்யா, என்ன தலைப்பு கொடுக்க போறீங்க?
6: அதாவது மனித விலங்குகளுடன் ஒற்றுமை இருக்கு, மனிதனுடன் ஒற்றுமை இல்லை. இரண்டாவது தலைப்பு, தமிழா ஒன்று கூடும் என்ற தலைப்பில். வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி நன்றிங்கய்யா.
0: அதாவது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். கண்ணாடி மாளிகையில வந்து தலைப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப கருத்துக்கள் நிறைந்த ஒரு தலைப்பு எடுத்தா நிறைய விஷயங்கள் பேசலாம்ப்பா, அதுக்கா பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தலைப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்து நேயர் யார், எங்கிருந்து என்ன தலைப்பு சொல்ல போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். சொல்லுங்க, பேசுங்க. சரி, ஓகே, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க.
3: சொல்லுமா தலைப்பு? இதுக்கு மேல நம்ம பேசிடுவோம்.
0: நீங்க என்ன விட மாட்டீங்க.
3: இப்போ ஒரு தலைப்பு அப்படின்னா இதுக்காக நம்ம வந்து தலைப்புக்கு

0: முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த தலைப்பை கொடுத்தா தானே அது சம்பந்தமாக பேசணும், அதை என்ன மாதிரி ஆங்கிளில் எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம், தலைப்பை வச்சு தானே படமே,
1: அதாவது அந்த தலைப்பை வச்சாலே சரி இது சம்பந்தமா தான் என்ன சம்பந்தமா அந்த படங்கள் இருக்க போகுது அப்படின்ற ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட முடியும்.
0: பெரும்பாலும் ஒரு கதை அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் அப்படின்னா புத்தகங்கள்ல முதல் பக்கத்துல அந்த முதல் அட்டையில இருக்கக்கூடியது தலைப்பு தான். அந்த தலைப்பை வச்சுதான் அது என்ன மாதிரி புத்தகம், அந்த புக்கம் அந்த புத்தகத்தை நம்ம படிப்போமா வேணாமா, இல்ல அது நமக்கானதுதானா நமக்கு தேவைதானா, இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது என்னது அப்படின்னா தலைப்பு தான்.
1: கண்டிப்பா
0: அது புத்தகமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு தலையங்கம் ஒரு நாளேடுகள்ல எடுத்து படிக்கிறோம்னா கூட தலைப்பை வச்சுதான் வந்து அதுக்குள்ள இருக்கிற விஷயமே நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா மெயின் ஹெட்டிங் தான் முக்கியம்.
1: அது வந்து முக்கியமான மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அதை வச்சுதான் நம்ம அதை வாங்குறோமா வாங்கலையா அப்படின்றதே சொல்ல முடியும். அந்த வரிசையில இன்னைக்கு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து?
2: எல்டிசி சுப்பிரமணி.
1: சொல்லுங்கய்யா, என்ன தலைப்பு கொடுக்க போறீங்க?
2: பெண்ணின் புன்னகை.
0: ஆண்கள்லாம் புன்னகை பண்ண மாட்டீங்களா?
1: பெண்கள் மட்டும் தான் சிரிப்பாங்களா?
0: புன்னகை வந்து நன்மைக்கும் இருக்கும் தீமைக்கும் இருக்கும் அப்படின்ற வித்தியாசமான அணுகுமுறையில ஒருவேளை சொல்லிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் என்ன தலைப்பு கொடுக்க போறாங்க, யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயையோ என்னமோ ஒரு தலைப்பு வச்சிருந்தோமே மறந்துட்டோமே. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம். ராமேஸ்வரத்திலிருந்து ரம்புராஜா.
0: அதாவது
1: பாக்குறதுக்கு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதை நினைச்சு நம்ம மனசு சோர்ந்துருவோம் இல்லையா?
3: அதுதான்.
1: கண்ணாடி சுவர்கள், கண்ணாடி மாளிகை மாதிரி கண்ணாடி சுவர்கள்.
0: நன்றி. நன்றிங்க ஐயா.
1: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். 11:57 இதுவரை எத்தனை நேர்கள் அப்படின்னு நாங்கள் கணக்கு பண்ணிட்டு இருக்கும் போது அதை எப்படி நீங்க என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு நேயர் வந்துட்டாங்க. யார் எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? கண்ணாடி மாளிகைக்கு வந்துட்டீங்களா? கண்ணாடி மாளிகை வந்திருக்கீங்களா? ஸ்நேகிதிக்கு வந்திருக்கீங்களா?
1: தலைப்பு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க.
0: ஸ்நேகிதி என்ன 12 ஆகலையே? எப்படிங்க உங்க வாசல 12 ஆயிடுச்சா?
1: சரி ஓகே வந்துட்டீங்க. கண்ணாடி மாளிகைக்கு வந்து தலைப்பு கேட்டு இருக்க, ஒரு நல்ல தலைப்பா சொல்லிட்டு போங்க பாப்போம்.
0: நிறைவான
1: நேரா வந்துட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். எத்தனை நேர்கள் தலைப்பு சொல்லிருக்காங்க சொல்லுங்க.
0: கிட்டத்தட்ட ஒரு 40-45 50 நம்ம டார்கெட் பண்ணோம். இருந்தாலும் ரெண்டு பாடல்கள் போட்டோம், இடையில ஒரு 5 இல்லை, இதெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமா வந்து அத்தனை நேர்களும் டக்கு டக்கு டக்குன்னு நாங்க சொல்றாங்க தலைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தலைப்போட முக்கியத்துவம் தலைப்பை வைத்து தான் அது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அதோட விஷயத்தை நம்ம பேசுவோம் இல்லை நம்ம படிப்போம். ஸோ அதனால தலைப்பு ரொம்ப முக்கியம். அதனால தலைப்பு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சொல்ல முடியாது வருங்காலத்துல உங்க தலைப்புகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல முடிச்சதா அன்னைக்கு வந்து பேராகிராஃபா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெறும் முயற்சி கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி கூறிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
0: செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக BJP கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: செண்பகவள்ளி.
2: மனிதரின் இத்தனை நிறங்களா படத்துல இருந்து மலை

0: அந்த பாட்டு போடுங்க.
1: அருமையா பாடுறீங்களே,
0: நல்லா பாடுவீங்க.
1: அதே அப்படியே அந்த ஃபீல்லே பாட்டை கேட்டுருவோமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:09 சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்குமா?
0: சொல்லுங்க. அதே அருமையா இருக்கீங்க, அதே ஃபீல்ல. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வில்லு பாட்டு தேவைங்க. அந்த சந்தேன் சந்தேன் இசை சந்தேன் சந்தேன், அந்த பாட்டு உடோடு ஒட்டாத பாட்டும் பாருங்க.
0: பாடல் அப்படியா? நாங்க செக் பண்ணி கேட்டுருவோம். கேட்டுருவோமா?
1: நன்றி.
0: உங்களுக்கான விருப்ப பாடல்
2: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டு.

போது அந்த தேரடியில் இது பரவாயில்ல சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுதே சரியில்லையே தள்ளினுல, அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி தந்தேன் தந்தேன் இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டிச்சிறகு. இன்றைய பட்டிச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி அன்பு

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: மதிய வணக்கம் சகோதரி.
0: மதிய வணக்கம். சொல்வது
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
0: மல்லிகா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு சொல்லும் முந்தி பிடிச்ச வரி முடிஞ்சது. உனது முடிவை யாராவது கேட்டால் மட்டும் சொல்.
0: என்ன பாடல் கேக்கலாம்?
1: காஷ்மீர் காதலி படத்துல சங்கீதமே என் தெய்வீகமே நான் பாடும் என் காதல்.
0: பாட்டே ரசிச்சு பாடுறீங்களே, யாரு கேக்குறீங்களோ இல்லையே, எனக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடுறேன்பா அப்படின்ற மாதிரி பாடுறீங்களே. பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். சரி, கேட்டுருமா? நன்றி நன்றி. ஜெயச்சந்திரன் பி சசிலா குரல்களில் பாடல் வருகிறது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஸ்நேகிதியே. 12:23 வரும் அடுத்த ஸ்நேகிதியே, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். நல்லா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சரிங்கம்மா,
3: என்ன பாட்டு வேணும்?
4: வறுமை நிறம் சிவப்பு
3: பாடத்துல இருந்து
4: இருக்குது,
3: நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: முடியும். ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்
0: கவி.

சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 அண்மை நிலவரம் டெல்லி ஏஞ்சல்ஸ் செய்ய கேட்கலாம்.

0: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்டின் அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்டோம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 12:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
3: இனி மதிய வணக்கங்களுடன் நிகழ்ச்சி இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: தனலட்சுமி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
3: படம் சம்சார சங்கீதம், பாடலின் வரி, தங்களும் ஏந்தது காதலும் தூண்டுது அம்மாது.
0: பாடல் கேட்டுருவோமா?
3: இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல்

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்வது
1: மேட்டூர் வட்டம் ஐயம்புதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விமா.
0: கலைச்செல்வி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: படம் அரிச்சந்திராங்கம்மா, பாடல் நாடோடி பாட்டு பாட தந்தன தந்தன தாளம். அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா.
0: எல்லாருக்காகவும் கொடுத்துடலாமா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி.

0: நேரம் 12:47. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுமதி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? பாடல் கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்கான பாடல்.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் அற்புதமான பாடல்கள்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நிறைவான சிநேகிதி 12:51. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அவனியாபுரத்துல இருந்து கல்யாணி சரவணன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: ஜீன்ஸ் படத்துல இருந்து எனக்கே எனக்கா சாங் போடுங்க மேம். என் பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
0: உங்களுக்கே உங்களுக்காக கொடுத்துருவோமா?
1: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: நன்றி உங்களுக்கான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அற்புதமான பல பாடல்கள் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி. நன்றி நேர்களே. அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பாடல்களின் தொகுப்போட காத்துட்டே இருக்காங்க. கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேர்களின் மனதில் நீங்க இடத்தை பிடித்த காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறீங்க. இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது தமிழ்ச்செல்வி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி அன்பு

வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: இணைஞ்சிருக்கும் நேரம் பகல் 1:09 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். நேற்று கேட்ட கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் தான் சொல்லுமே, எப்போ சொல்லுவீங்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நேர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இன்று பகல் 1:30 வளம் வரும், 35 அதாவது 1:30 வந்து ஒரு ரிலே வருது அப்படின்றதுனால 1:35 உங்களுடைய கேள்விக்கான பதில் இடம்பெறும். ஸோ யார் யாரெல்லாம் நேற்று ஆன்சர் பண்ணீங்களோ எல்லாருமே ரெடியாக இருங்க, உங்களுடைய பேரை டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். வசந்த கனக நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

வா, பார்த்து பேச வா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை கேடி ஓடி வந்த காளை அல்லவா.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: காற்றலைகளாக கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள் எழுதி விஸ்வநாத் ராமமூர்த்தி இசையமைச்சு டி எம் சவுந்தரராஜன் பி வி ஸ்ரீனிவாஸ்கரர் கொடுத்திருக்காங்க. படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

அடுத்ததா என்ன பாடல்? மன்னவன் வந்தானடி. அந்த பாடலா? இல்ல, அந்த படத்துல இருந்து கேட்டலாமா?

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மாநகரின் காற்றலைகளாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல் தான் பிளாக் அண்ட் ஒயிட், ஆனா ராகம் என்னைக்குமே கலர்ஃபுல் தான் அப்படின்ற ஃபீல கொடுக்குற வசந்த கணக நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா என்ன பாடல், அதாவது நமக்கு யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பதட்டமா கேட்போம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ரொமான்டிக்கா கன்னத்துல ஏன் காயும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வந்துடலாமா?

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ.

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ.

0: பரேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நேரம் பகல் 1:29. இனி அடுத்து வருவது, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ஏன்னா இப்ப வசந்த கணங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாசான பிஜிஎம் அப்ப வசந்த கணங்கள் கிடையாதா எதுக்கு இந்த பிஜிஎம் அப்படின்ற மாதிரி நேர்கள் ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. சொல்லுங்க கிளாரா, எதுக்கு இப்ப நம்ம பிஜிஎம் மாத்திருக்கோம்?
1: வணக்கம் வணக்கம் தமிழ் செல்வி.
0: கண்டிப்பா வணக்கம்.
1: நேர்கள் வந்து ரொம்ப காத்துட்டு இருப்பாங்க வசந்த கணங்கள்ல, கண்டிப்பா நம்மளுடைய பேரு ஊரோட பேர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க. புதுசா கேட்கறவங்க யோசிப்பாங்க, என்ன வசந்த கணங்கள் நம்மளுடைய பேரும் ஊரோட பேரும் வருமா, அப்ப என்ன நிகழ்ச்சியாக நடுவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. என்ன அப்படின்னா, முகநூல் பக்கம் நம்மளுடைய மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நாங்கள் ஒரு 3 கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் எழுதி அனுப்பணும். அந்த மாதிரி நீங்கள் பதிவிடும் போது உங்களுடைய பேர் கூடவே உங்கள் ஊரோட பேரையும் கட்டாயம் நீங்கள் எழுதி அனுப்பணும். அப்போ தான் நாங்கள் சொல்லும் போது இந்த ஊர்லேருந்து இவங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கேட்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த 3 கேள்விகள் கேட்கப்பட்டது எந்த மாதிரி அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, ஒன்று ஜென்ரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்டதாக 2வதாக இருக்கும். 3வது வந்து பொதுவான ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ இதுக்கான பதிலை நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ சரியான பதிலை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் உங்கள் ஊரோட பேர் கண்டிப்பாக இடம்பெறும்ன்றதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம்.
0: விதிமுறைகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து 3 கேள்விகள் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கான பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கும் இதே மாதிரி 1:35 உங்களுடைய பேரோட ஊரோட உங்களுடைய பதிலையும் நாங்கள் சொல்லுவோம். அந்த வரிசையில நேற்றைய தினம் கேட்கப்பட்ட 3 கேள்விகள் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: ஆமா, அதாவது 3 கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாஸ் கேபிட்டல் அப்படின்ற நூலை எழுதினது யாரு அப்படின்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நமக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும், அதுல உங்களின் தனித்திறமை என்ன அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி, திரைப்பட வெற்றிக்கு முக்கியம் பாடலா கதையா அப்படின்ற மாதிரி 3 கேள்விகள் நாங்க கேட்டிருந்தோம். அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரைப்படத்துக்கு கதை முக்கியமா பாடல் முக்கியமா அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, கதை நல்லா இருந்தால் பாட்டும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லியிருக்காங்க. கைதறிஞர்லேருந்து சூரிய நாராயணன் பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. பாடலும் முக்கியம் கதையும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட தனி திறமை பார்த்தீங்கன்னா சகிப்பு பொறுமை உள்ளவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருநகர்லேருந்து உஷா முத்துராமன் பார்த்தீங்கன்னா கதை முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நான் கதை கட்டுரை கவிதையெல்லாம் நல்லா எழுதுவேன், கால் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அள்ளி நகரம்லேருந்து எஸ் மகாதேவன் கால் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சரியான பதில் சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி பதிலை சொன்னது மட்டும் இல்லாமல் கதை வந்து உயிர் பாடல் வந்து உணர்வு, அதனால் ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதி லட்சுமி பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற சரியான பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் படத்துக்கு கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட தனித்திறமை பார்த்தீங்கன்னா நான் வானொலிக்கு பிழை இல்லாமல் விமர்சனம் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ்

0: அடுத்ததா முள்ளக்காடு பாபு அவர்கள் வந்து கால் மார்க்ஸ் அப்படின்ற பதில் சொல்லிட்டு திரைப்படம் வெற்றிக்கு வந்து கதையும் முக்கியம் பாடலும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட தனித்திறமை பார்த்தீங்கன்னா நிதானம் பொறுமை அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: நீங்க ஒரு திரைப்படத்திற்கு உங்களோடது என்னது கருத்து அப்படின்றதுக்காக.
0: அதாவது நான் வந்து யூஸ்வலா கதையை காட்டிலும் பாடல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனா அந்த பாடலை எப்படி பார்க்க முடியும், அந்த கதை போயிட்டு இருக்கும் போதுதானே பாடல் ஊடால வரும். அப்ப வந்து என்னைய கேட்டா ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ரெண்டையுமே ரசிச்சு பார்ப்பேன், ஆனா எனக்கு பிடித்தது வந்து பாடல் தான்.
1: ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா கதை அப்படின்றது தான் நீங்க சொன்ன மாதிரி கதை, கதையோட சேரும் போதுதான் அந்த பாடல்களுடைய முக்கியத்துவம் அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல சிச்சுவேஷன் சாங்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வரும். ஆனால் நம்ம அதிகமாக கதை தான் வந்து பார்ப்போமா இல்லை பாடல்கள் பார்ப்போம் அப்படின்னா பாடல்கள் தான் பார்ப்போம், அதே மாதிரி பாடல்கள் தான் கேட்போம். அதனால் எனக்கும் பாடல்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, நிறையா நேர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அடுத்தது யார் எங்கே இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்களேன்.
0: திருமூலஸ்தானம்லேருந்து வீரசுந்தரி பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற கரெக்டான பதிலை சொல்லிட்டு கதை தான், ஏன்னா அதுதான் நம்மளை ஒரு 3 மணி நேரம் உட்கார வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட தனித்திறமையாக பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் நான் வந்து நானே செஞ்சிருவேன், இது ஆண்களோட வேலை அப்படின்றலாம் பிரித்து பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யமனேஸ்வரத்துலேருந்து சுமதி பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் ப்ளஸ் படத்துக்கு வந்து கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவங்களோட தனித்திறமையாக முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற சரியான பதிலை சொல்லிட்டு திரைப்பட வெற்றிக்கு வந்து ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட தனித்திறமையாக விழிப்புணர்வாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அன்புராணி பார்த்தீங்கன்னா பாடல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து யார்ட்டையுமே உதவி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் ரெண்டுமே முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட தனித்திறமையாக பொறுமையும் சொல்லியிருக்காங்க.
1: அவங்களுடைய தனித்திறமை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்க?
0: என்னோட தனித்திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேசுவேன், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சூப்பராக பாடுவேங்க, என்னோட தனித்திறமை.
1: என்னோட தனித்திறமை அப்படின்னா யாரா இருந்தாலும் முதல்ல பார்த்த உடனே நான் சிரிச்சு பேசுறது அப்படின்றது ஒரு புன்னகையோட ஆரம்பிக்கணும் அப்படின்றது எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம். அது இப்ப வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும் அப்படின்றது.
0: அதாவது எந்த அணிகலன் இருக்கோ இல்லையோ அந்த புன்னகை முக்கியம் அப்படின்ற மாதிரி.
1: இந்த மாதிரி தான் என்னுடைய தனித்திறமைகள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யார் இங்கிருந்து சொல்லியிருக்காங்க, பதிவிட்டு இருக்காங்க, என்ன கேள்விக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்களேன்.
0: கைத்தறி நகர்லேருந்து RS துவாரகன் அவர்கள் ரெண்டுமே முக்கியம், விழிப்புணர்வோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அன்புராணி அவங்களோடலாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனந்தநாயகி சஹானா பார்த்தீங்கன்னா திரைப்பட வெற்றிக்கு கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட தனித்திறமை என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ட்டலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மதுரையிலேருந்து ஜனார்த்தனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பட வெற்றிக்கு பாடல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பங்க்சுவலாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்துல் ஜலீல் அவர்கள் பார்த்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ற பதிலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரியலூர்லேருந்து வீரதுரை அவர்களும் சரியான பதில் சொல்லியிருக்காரு. சென்னையிலேருந்து அந்தோணிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான அதை கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் அப்போ உள்ள படத்துலலாம் பாடல் நல்லாயிருக்கும், இப்போ உள்ள படத்துலலாம் கதை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிரித்து பிரித்து சொல்லியிருக்காங்க. அவருடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து மணிமாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட வெற்றிக்கு ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரைப்படத்துக்கு வெற்றி தரது கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கோலம் ப்ளஸ் நீங்கள் சொல்கிறது தான், புது நபர்கிட்ட நான் டக்குன்னு பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட பதிலை நீங்கள் பார்த்துட்டீங்களோ?
1: நான் புது நபர்கிட்ட டக்குன்னு பேசிடுவேன்னு சொல்லலை, நம்ம வந்து பார்த்த உடனே சிரித்த முகத்தோடு.
0: சிரித்த முகம், ஓ புன்னகை, புன்னகை
1: அப்படின்றது தான்.
0: ஆமாம், நான் கூட கவுண்டர் கொடுத்த இல்லையா, மறந்து விட்டேன்,
1: அதனால் அதை பார்த்துலாம் சொல்லலை. அடுத்த நேர் என்ன சொல்லியிருக்காங்க பரவாயில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க, கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்குது.
0: ஆமாம், சிவபுரியிலேருந்து ஆர் சோமசுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்பேர் நல்லா செய்வேன், அவரோட தனித்திறமையாக ரிப்பேர் நல்லா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையிலேருந்து அசோக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு கண்கள், இந்த கண்ணில் எந்த கண்ணுன்னு கேட்க முடியுமா, ஆன்சர் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கதையும் ஒரு கண்ணு பாடலும் ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரசித்து எழுதியிருக்காரு. அதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா போராடி எப்படியாவது ஜெயிச்சிருவேன், மனம் சோர்வடைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாயாண்டியிலேருந்து ஞானகுரு அவர்கள் ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து நம்பிக்கையாக இருப்பாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்னியாகுமரி

0: கன்னியாகுமரியிலிருந்து வேணுகுமார் அவர்கள் கால்மார்க்ஸ் அப்படின்ற சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் அவர்கள் கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்பெஷாலிட்டி ஓரளவுக்கு பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நினைக்கிறேன் பாத்ரூம் சிங்கராக இருப்பாரோ. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னம்பிக்கையா இருப்பேன், சகிப்புத்தன்மை உள்ளவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் அவர்கள் கதைதான், ஏன்னா அதுதான் நம்மள 3 மணி நேரம் எங்கேயும் போக விடாம உட்கார வைக்கும், அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து கவிதை எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் ராஜா, ஏஆர் மூர்த்திலாம் பார்த்தீங்கன்னா கால்மார்க்ஸ் அப்படின்ற சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவர்கள் அழுத்தமான கதை, இனிமையான இசை, இது ரெண்டுமே ஒரு படத்தோட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய பாடலாம் சூப்பராக பாடுவாங்களாம், அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டியா. சொல்லுங்க, நீங்கள் இப்படி பாடல் ரசிக்கிறீங்க, ஓல்டு சாங்ஸை ரசிப்பீங்களா, இப்போ உள்ள சாங்ஸை ரசிப்பீங்களா?
1: இல்லை ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேர்களை சொன்னாங்க பார்த்தீங்களா, ரெண்டுமே ரெண்டு கண், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகு, ஒவ்வொரு விதமான ஒரு சுவை அப்படின்னு சொல்லலாம். பழைய பாடல்கள் கேட்கும்போது அந்த அப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, இப்போவுமே இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, அப்போ இல்லாத சமயத்தில் அவ்வளோ தூரம் பண்ணுறது வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்குமே இசை அமைச்சிருப்பாங்க, எல்லாரோடைக்குமே அந்த வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்களுக்கு கொடுத்த வாய்ஸும் எம்ஜிஆர் அவங்களுக்கு கொடுத்த வாய்ஸுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரசித்தோம் அப்படின்னா பழைய பாடல்களை இந்த மாதிரி நிறைய ரசிச்சுட்டே போகலாம். காதல் பாடல்களாக இருக்கட்டும், தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துள்ளல் இசையோடு இருக்கக்கூடியது, அப்படி கேட்டாலே போதுங்க நமக்கு ஒரு புஸ்ட் ஆயிரும், அப்படியே ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நம்ம மாறிக்கணும், எப்போ இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி கேட்கணும்னு நினச்சோம்னா அந்த மாதிரி கேட்கலாம்.
0: இப்போ வசந்த கணவன் வருதுன்னா நம்ம பழைய பாடலை ரசிக்கணும், அடுத்து மெல்ல வரும் பாட்டு வந்தால் புது பாடல் ரசிக்கணும், அடுத்து மாலை தேர்தல் வந்தால் இடைக்காலத்தை ரசிக்கணும் அப்படி சொல்கிறீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக, அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்றது தான். அடுத்தது யார் என்னென்னு சொல்லியிருக்காங்க?
0: பண்ணை கணேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திரைப்படத்தோட வெற்றிக்கு ரெண்டுமே முக்கியம், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஷு சோபனா பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு திரைப்படத்தோட வெற்றிக்கு பாடல் தாங்க முக்கியம், எஸ்பெஷலாக சொல்லணும்னா கரகாட்டக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த படத்துடைய பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து எந்த வேலையாக இருந்தாலும் யோசிச்சு திறமையாக செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காட்டு சிவகுமார் அவர்கள் வந்து கதை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெகதீஷ் அவர்களும் ரெண்டுமே முக்கியம், பிளஸ் ஒரு வார்த்தையினாலும் நச்சுன்னு கரெக்டாக பேசுவாராம். யாரு? ஜெகதீஷ் அவர்கள். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியா. அடுத்து பெருமாள் அவர்களும் ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீரதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லை, 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படத்தோட வெற்றிக்கு ரெண்டுமே முக்கியம், 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம், இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இப்போ சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அறந்தாங்கியிலேருந்து ஐயப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாடல் தான், ஏன்னா அதுக்காகவே நான்லாம் படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரசித்து சொல்லியிருக்காங்க.
1: மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 முகநூலை பதிவிட்ட நேர்களுக்கான நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வந்து நம்மளோட நிகழ்ச்சிகளில். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான ஒரு நேரமாக தான் நிறைய நேரங்கள் இருக்கும். அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்க?
0: சதார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது, ரசிகர் கூட்டத்தை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் அவர்களும் ரெண்டுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹரிஹரனும் அதுதான், ரசிகர்கள் வச்சுதான் ஒரு படத்தோட வெற்றியை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் பார்த்தீங்கன்னா பாடல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூச்சாரம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கவிதை கோலம் சமையல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடா முயற்சி அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக நேர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க. 3 கல்விகளுக்கான பதில்களில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பதிவிட்டாச்சு. இப்போ நேர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்கல்ல,
0: அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பாக.
0: ஆம் நேர்களை, இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய கேள்வி, இப்போ வந்து இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நேர்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா பதிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேள்வி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு எது, அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 3 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் ஏதாவது சொல்லணும்னா எந்த

0: திரைப்படத்தை சொல்லுவீங்க அப்படின்றது. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தனிமை பலமா பலவீனமா? இந்த மூணுக்கான பதிலையும் நீங்கள் இப்போவே போய் உங்கள் ஃபோன் எடுத்து டக்குனு டைப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் 1:35 உங்களுடைய பேர் மற்றும் ஊர் மற்றும் உங்களுடைய பதில் இடம்பெறும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பதிலாக எழுதி அனுப்பிச்ச எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் வசந்த கானங்கள்.
1: தொட்டுக்கொள்ளவா, நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா,
2: பட்டுக்கொள்ளவா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:55 நிறைவான பாடலாய் கேட்கலாம் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

காவிய கானங்களாய் வளம் வந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி இதே நிறைவு பெற்றது. வழங்கிய அத்தனை பாடல்களும் மனதில் நீங்காடத்தை பிடித்திருக்கும் நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: और इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ मुझे यानी अजीत
1: और विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 துள்ளல் தாளம். உற்சாகமான பாடல்கள் கேட்கலாமா துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில? இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.

நேரம் 2:43 சிங்க மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம் துள்ளல் தாளம். அடுத்ததாக ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்.

2:47 ஆச்சு, கேட்டுட்டு இருக்கோங்க. துள்ளல் இசையுடன் கூடிய பாடல்களாக துள்ளல் தாளம். அடுத்ததாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: நிறைவு பெறுகிறது துள்ளல் தாளம். விடைபெறுகிறேன் கிளாரா.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ்,
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் வானிலை அறிக்கை.

தலைப்பு: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது

0: முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக நாளை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏனாம் கடலோர பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கிழக்கு தெலுங்கானா, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும். வடமேற்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்மேற்கு ஜார்க்கண்ட் மாவட்டங்களில் இன்று முதல் செப்டம்பர் 25, அதாவது நாளை மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி. இத்துடன் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக

திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல பிறக்கும் மெல்லிசை தென்றல் உள்ளமுருகும் உயிரின் கவிதை காற்றின் வழியே மிதந்து வந்து மௌன மொழியில் பேசுதே பாட்டு இந்த மெல்ல வரும் பாட்டு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: Yeah, Akashvani, that's lit.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:37. நேர்களை இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு வெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 3:50. மெல்ல வரும் பாட்டில் அடுத்து வரும் பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 4 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 ஜீலர் வசந்தன் கோவ்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தன் கோவின் ஆட்டக்களம். நேர்கள் உற்சாகமாக விளையாடுறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஆட்டக்குளத்தில் குஷியை விளையாடுறதுக்காக வந்திருக்கும்
1: முத்துக்குமார் மற்றும்
0: கிளாரா. முத்துக்குமார் வணக்கம்.
1: வணக்கம் கிளாரா.
0: நேர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக காத்துட்ருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸில் வரலான்னு சொல்லிடலாம். 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும், 0452 மதுரை 3 இணைப்புடன் விளையாட வரலாம். அதெல்லாம் சரி, இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. ஒரு சவால் அதான் இன்றைக்கி வந்து போட்டியே, அதான் சவால். என்ன சவால்?
1: அதாவது விளையாட்டுக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த விளையாட்டு வந்து உற்சாகமாக இருக்கான்றதான கேள்வி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆமாம், சரி, இப்போ சவால் அப்படின்னே வச்சுக்குவோம் விளையாட்டோட பேர். இந்த விளையாட்டில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஒலி குறிப்பு கொடுப்போம் எப்பவும் போல். அதை கேட்டுட்டு அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறது நேர்கள் கண்டுபிடிக்கணும்.
0: ஆமாம், ரெண்டு சாய்ஸ் கொடுப்போம்.
1: ஆ, இரண்டு முறை வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன திரைப்படம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும்.
0: கரெக்ட்.
1: அதே போல் அந்த பாட்டையும் பாடணும்.
0: அதுதான் ரொம்ப
1: முக்கியம்.

0: நாங்க ஒரு பாடல் இருந்து நடுவில் வந்து நாங்க கொடுப்போம், நீங்க அதுல முதல் வரிய பாடணும், கூடவே அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரையும் நீங்க சொல்லணும். இதுதாங்க இன்னைக்கு, அதனாலதான் சவால். ஏன்னா கரெக்டா சொல்றீங்களா இல்லையான்றத பார்த்துக்கலாம். காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமா?
1: சவாலுக்கு தயாரா? தயாரா இருப்பாங்க. ஒரு மணி நேரம். வணக்கம்.
0: ஐஸ்வர்யா, இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்காகவே நாங்கள் மூன்று தான் பிரிச்சிருக்கோம். பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புது பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பாடல்கள் வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் கொடுப்போம். என்ன படம்னு சொன்னோம், அந்த பாடல் முதல் வரியே பாடணும். ஆமா, இடைக்கால பாடல் உங்களுக்காக. ஈஸியா ஈஸியா கொடுக்கணுமாப்பா. கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்.

0: கேட்டீங்களா? ஆ, க்ளூலாம் கிடையாது. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வேணா உங்களுக்கு கண்ணி நாங்கள் போட்டு கட்டுவோம், சரிங்களா?
1: ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இடைக்கால பாடல் தானே கேட்டீங்க? இடைக்கால பாடல் தானே இது?
0: அதெல்லாம் கரெக்டு தான், ஆனா கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு, அப்படித்தானே? அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, இது தெரியுது. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்தது நேர சந்திச்சிடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க திவ்யா, ரெடியா இருக்கீங்க பாடுறதுக்கு, படம் பேர சொல்றதுக்கு? சவால் ரெடியா?
2: முயற்சி பண்ணுவோம்.
0: ஓகே, எந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இடைக்கால பாடல்.
1: மீண்டும் இடைக்கால பாடலா
0: உங்களுக்காக? இதோ

0: சங்கதி.
1: கேட்டீங்களா?
2: எடுத்து நவிடவாய் பாட்டை
1: ஒரு சிறிய விளம்பர பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வசந்தன் கோவின் ஆட்டக்குளம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் மாலை 4:06 நேரில் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்
6: அனைவருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்.
5: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் வேணும்?
6: இடைக்கால பாடல்.
5: இடைக்கால பாடல் உங்களுக்காக.

0: கேட்ட மாதிரி இருக்கா?
1: கேட்டுக்கேன்.

0: எடுத்து ரெடியாக வச்சிருக்காங்க. வளைப்புகள் ஒருங்கிணைப்பாளர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் காளீஸ்வரி பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: மதுரையில இருந்தா மேடம்.
0: ஓகே, ஏன் பதட்டத்தோட இருக்கீங்க?
1: இல்ல இல்ல
0: இல்லையா, நிஜமா இல்லையா?
2: புதிய திரைப்பட பாடல் தான் காளீஸ்வரி?
0: இல்ல, பழைய பாடல் தான்
2: கேட்க. புதிய பாடல் தான்.
0: சரி, புதிய பாடல் உங்களுக்காக. சரிங்களா?
1: ஓகே.

0: கேட்டீங்களா?
1: உயிரே, உன்னை உன்னை என்றேன், வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன். அந்த சாங்
2: ஏற்கின்றேன் ரெண்டு தடவை வருமே. சரி, என்ன
1: இது?
2: திரைப்படம்?
1: விண்ணை தாண்டி, விண்ணை தாண்டி வருவாயா?
0: ஓ சூப்பர்,
2: விண்ணை தாண்டி வருவாயா.
0: அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அன்பில் லவன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் கரெக்டாக வந்து
2: அன்பில் லவன்றது வந்து ஆமாம் கோரஸில் ஆரம்பிக்கும். இருந்தாலும் உயிரே
0: ஆமாம், அதுக்கு சூப்பர் சூப்பர். வடத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். சத்தமாக பேசுங்க.
2: பத்மாவதி எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் பத்மாவதி. என்ன திரைப்பட பாடல் கொடுக்கலாம் இப்போ? ஒளிக்குறிப்பு
0: பழைய பாடல் பார்த்தீங்களா? தெய்வங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதை வந்துட்டு இருக்குது.

0: மது மாளிகை. கேட்டிங்களா? பாடிடுவாங்க, கண்டிப்பாக பாடிடுவாங்க. லைனில் இருக்கீங்களா?
1: இன்னும் ஒரு தடவை போடுங்களேன்.
0: இன்னும் ஒரு தடவை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கப்பா. ஆ ஓகே.

நன்றி, சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

நேரமலை 4:14 நேர்களிடம் இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. நேரம் மாலை 4:14 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: வசந்தன்கு வழங்கும் ஆட்ட குழந்தை நம்ம கூட இணையக்கூடிய காத்திருக்கக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்கன்றது கேட்டுலாமே. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் பாரி பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை தெப்பக்குளத்துல இருந்து பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி
2: கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஒரு ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சேன்.
0: சரி, இப்போ உங்களுக்கான விளையாட்டு என்ன பாடல் கேட்டலாமா?
2: புது சாங்கா போடுங்க.
0: புது பாடல்,
1: புது பாட்டா போட்டுருங்கப்பா.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம், தெரியலையே.
0: ஓகே ஓகே ஓகே, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 4:16 ஆயாச்சு. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம் பேசலாம் பேசலாம். வந்துட்டீங்க.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்மா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வந்து காரைக்குடி சார்ந்து. ஆமா, வேறாம கொஞ்சம் உற்சாகம் குறைவா பேசுற மாதிரி இருக்கு. அவர் முத்துக்குமார் எல்லாம் தூங்கி நினைச்சிருக்கான்னு தெரியல.
3: ஆமா, ஒரு இப்ப ஒரு அதான் இப்பதான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக தான் உற்சாகமா பேசுறதுக்காக தயாரா
0: இருக்கீங்களா? நீங்களா வந்து நீங்களை உற்சாகப்படுத்தணும்ல. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்றத சொல்லுங்க.
2: நான் வந்து காரைக்குடி சாமான்.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
2: 80s
0: 80s songs. ஓகே, உங்களுக்காக இடைக்கால பாடல். இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்குது, கேளுங்க.

0: சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா பாடிப்பீங்க.
1: உற்சாகப்படுத்திட்டு
2: உங்களுக்காக
0: வந்து பாடல் குறிப்பு கொடுத்துருவோம்.

0: சொல்லுங்க சுவாமிநாதன்.
1: இப்ப கண்டுபிடிச்சிருவாங்க.
0: பாடி பாக்குறாரு.
1: ஆமா அப்பா கரெக்டா கோர்வை வந்துட்டு முதல்ல இருந்து இந்த வரி வரும்.
2: ஆனா வந்து
1: புது புது அர்த்தங்கள் அது வந்து ரிலீஸ் ஆன டேட் வந்து இயர் வந்து 1989. அப்ப எங்க கணக்குப்படி அது
0: 80. அடுத்த
1: இயர் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: மூணு தடவை வணக்கம் சொல்றது யார் எங்க இருந்து?
0: அந்த பாடல் வந்து உழைப்பாளி திரைப்படம் அல்ல.
1: பரவாயில்ல, இருக்கட்டும்.
0: அது வந்து வேற ஒரு திரைப்படம், அது நிகழ்ச்சியோட முடிவு சொல்லுவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி, மீண்டும் உங்களுக்காக இடைக்கால திரைப்படம்.
1: இல்ல, உங்களுக்கு பழைய பாடல் வேணும்னு கேட்டாங்க.
0: பழைய பாடல வேணும்.
1: ஓகே, பழைய பாடல்.
0: சரி, பழைய பாடல் கொடுங்க.

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்னென்னமோ என்னென்னமோ வருது. இப்ப அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னு சொல்லட்டுமா? உங்க பொன்னான கைகள் தான் பாடுறீங்க நீங்க இப்போ.
0: இல்ல இல்ல
1: இல்ல இல்ல, நம்மளால முடிஞ்ச இன்னும் கொஞ்சம் குழப்பி விடுவோம்.
0: அவள் மெல்ல சீரித்தாள் என்று சொல்ல நினைத்தாள். நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யாருங்க பேசுறீங்க?
2: சிவகாமாவட்டம்
0: கட்டிக்கோட்டை. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பாடல் கொடுக்கலாம்?
2: நடுத்தர பாடல் கொடுக்கலாம்.
0: நடுத்தர பாடல் உங்களுக்கு இது வந்துட்டு இருக்குது.

0: அடிகள் ஒன்றாக கலந்தாதான் திருக்கோணம் கொண்டாடு.
1: பாடுங்க அழகர்.
2: என்ன திரைப்படம் பேர் தெரியுமா? முயற்சியும் பாடல கேட்டுலாமா? நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க? வானொலி வானொலி சத்தத்தை குறைத்து பேசுமாறு அன்போடு
3: கேட்டுக்கொள்கிறேன்.
2: சொல்லுங்க. உங்க பேர் மட்டும் ஒரு முறை.
3: என்ன
2: மாதிரி பாடல் வேணும்? இடைக்கால பாடல். இது உங்களுக்காக

0: கேட்டீங்களா? கேட்டீங்களா?
1: இன்னொரு முறையா? முழு பாட்டை நாங்க ஒளிபரப்பிட்டோம் உங்களுக்காக. சிவஞானம்
0: கண்டுபிடிக்க முடியலையா? இன்னொரு முறை கொடுத்துடலாமா? இன்னொரு முறை.

0: அந்த இல்லை படம் பேரெல்லாம் வேறு வருது. கண்டுபிடிச்சிங்களா?
1: படம் மாப்பிள்ள.
0: சரி
1: பாட்டு தெரியும், ஞாபகம் இல்லை மேடம்.
0: ஞாபகம் இல்லை. சரி ஓகே ஓகே, முயற்சி பண்ணிக்கிற மாதிரி. நன்றி, அடுத்த தெரியாது, சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
3: என்ன பாடல் ஒளி குறிப்பா?
0: என்னப்பா அப்படி எல்லாம் ரஜினி படம், கமல் படம்,
3: பாடல் கொடுக்கலாம், புதிய திரைப்படத்துல கொடுக்கலாம். ஏன் ரஜினி திரைப்பட பாடல்கள் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா?
0: அப்படிலாம் இல்ல, இடைக்கால பாடல், பழைய பாடல், புது பாடல், இது வேணும். பழைய பாடல் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. இப்ப பாருங்க எப்படி பாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க.

0: பாடிருங்க தயவு செஞ்சு. சரியா கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, இதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கல வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா
1: போயிருக்கும். திரைப்படம் என்ன?
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாடி காட்டிட்டாங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 4:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டக்களம். நேர்கள் வந்துட்டு சவால் அப்படின்ற பேரில் வந்துட்டு ரொம்ப அருமையாக பாடலை நடந்து கொடுப்போம். நீங்கள் முதல்ல இந்த வரையை பாடணும், ப்ளஸ் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரையும்.
2: ஆமாம், சில பேர் படம் பேர் கரெக்டாக சொல்லிடுறாங்க, ஆனால் பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க.
1: அவங்க சாய்ஸ் கொடுக்கல, ஏதாவது ஒன்று கரெக்டாக சொல்லிட்டாங்களே. ஒரு
2: இல்லை இல்லை, ரெண்டுமே கண்டுபிடிக்கிறது தான் விளையாட்டு ரொம்ப இன்னும் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது.
1: கண்டிப்பாக
2: அதனால் போட்டி அதே நிபந்தனையோடு இருக்கட்டும். இணைப்பில் காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
3: எல்லாருக்கும், மாலை வணக்கம். மதுரை
1: காமராஜபுரம் சரிங்களா, சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டு
3: இருக்கீங்களா?
1: பழைய பாடல் வேணுமா, இடைக்கால பாடல் வேணுமா, புது பாடல் வேணுமா? இடைக்கால பாடல் தான் வேணும். உங்களுக்காக இது வந்துட்டு இருக்குது.

0: கேட்டீங்களா? இன்னும் பாடல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த அந்த கரெக்டா முடியும் போது முதல் வரி வந்துடும் அப்படிதான் உங்களுக்கு?
1: ஆமா, நான் இல்ல உங்களுக்கு உங்களுக்கான ஒலி குறிப்பே அப்படித்தான் இருக்கு. அப்படி இருந்தும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே.
2: கொஞ்சம்
1: வந்துருச்சு. இடையில நீ பேசி என்ன குழப்பிட்ட அப்படிதான்?
0: திரும்ப திரும்ப திரும்ப உங்களுக்காக இன்னொரு முறை.

0: வரை ஈஸ்வர்லால் கிட்ட சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு புதிய திரைப்பட பாடல் கொடுக்கலாமா இல்ல பழைய திரைப்பட பாடல் கொடுக்கலாமா? பழசு பழசு கொடுங்க. அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளரே, பழைய பாடல் ஒலிக்குறிப்பா கொடுங்க ஐயாவுக்கு.
1: தேனும் பாலும்
0: பாடல்
2: போடுங்க.
0: தேனும் பாலுமா
2: கொடுக்க கூடாதா?
0: இல்ல இல்ல, அவர் தேனும் பாலும் ஏன் சொல்றாரு எனக்கு தெரியும், நீங்க கொடுங்க.

0: கேட்டீங்களா? டக்குனு வர மாட்டேது.
1: சரி, பரவாயில்ல, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 4:32 தாண்டி 33 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு நேயர் யார் எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கேட்டுலாமே. வணக்கம்.
2: வணக்கம். வருக. மதுரை மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பழைய பாடல், இடைக்கால பாடல், புது பாடல்?
2: பழைய பாடல் போடுங்க. சுறுசுறுப்பு இல்லாம இருக்கீங்களா?
1: சுறுசுறுப்பு இல்லாம இருக்குமா? எல்லாரும் இதே சொல்றீங்களா? நான் ரெண்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் ஐயா. நீங்க நேர்கள் பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வழிவிட்டு நான் வந்து ஒதுங்கி இருக்கேன்.
0: நானே
1: ரொம்ப ஆசையா கேக்குறதுனால நானே பேசுறேன். இருங்க, ஆமா இருங்க, நான் தான் பேசுறேன்.

0: இன்னொரு முறையா? என்ன தேனும் பாலும் சொன்னீங்க, இன்னொரு முறை கேக்குறீங்க?
1: அருமையா
0: பாடிட்டீங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு முறை அருமை அருமை அருமை. சரி, அப்படி இது என்ன திரைப்படம் சொல்லுங்க. நீ எவ்வளவு உற்சாகமா வந்து நீங்க வந்து பங்கேற்கிறீங்க படம் பேசுமா?
2: ஒரு குருப்பா தாயா அலைராஜ்ய.
3: சரி, இது ஒண்ணு கண்டுபிடிச்சதே வந்துட்டு
1: போட்டு படம் பேரே ஞாபகத்துக்கு போயிருது.
3: படம் பேர் வந்து பணத்தோட்டம், சரிங்களா? ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். நேரம் 4:35 ஆயாச்சு. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: கந்தசாமி.
0: கந்தசாமி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன திரைப்பட பாடல் இருந்து ஒலி குறிப்பு கொடுக்கலாம்?
3: பழைய பாடல், இடைக்கால பாடல், புது பாடல், இந்த பாடல் வேணும் உங்களுக்கு?
4: இடைக்கால பாடல்.
3: இடைக்கால பாடல் உங்களுக்கு?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: படம் மக்களி நட்சத்திரம்.
0: ஓகே, கரெக்ட்.
1: வரணும், இது சரி, இன்னைக்கு வரணும்.
2: இன்னொரு வரணும் சொல்லுமே. ஒரு கிளி தவம் இருக்கு,
0: ரெண்டுமே ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பட்டில இருந்து எஸ் ராமர்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
3: என்றும் நமது எம்ஜிஆர்.
0: பழைய பாடல் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்காகவும் கேட்டிருக்காங்க, எல்லாருக்காகவும் இந்த பாடல் கேட்டுட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா?
3: ஓகே மேடம், தேங்க்ஸ்.

0: கேட்டீங்களா?
1: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. ஆலயமணி தானா மேடம்?
0: ஆமா கரெக்ட்,
2: ஆலயமணி தானே மேடம், இல்ல ஆலயமணியே தான். அருமையா பாடுங்க ராமர் அவர்களே, அருமையா பாடுனீங்க,
0: பாடுனீங்க,
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 4:37 தாண்டி 38 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில். வணக்கம்.
2: முனிச்சாலையிலிருந்து
0: ஸ்பீக்கர்ல பேசாம போன் வழியா பேசவும். நீங்க ஸ்பீக்கர்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. பேசுங்க. ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பழைய பாடல் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு கரெக்டா பாடுங்க.
3: காதல் முத்தாமல் இரு

0: படிச்சீங்களா?
1: ஆமா, படம் ஓட்டி படம்.
0: ம்
1: கண்ணா கண்ணு கல்யாண பொண்ணு
0: ம்
1: வளையல்.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். பாடுங்க, இன்னும் கொஞ்சம்
2: பாடுங்க அப்படியே.
0: சரி, கிளாப்ஸ் கொடுத்துடலாம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: இந்த நேருக்கு அடுத்தது நம்ம பாடல கேட்கறதுக்கு தயாரா இருந்துட்டுருங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ மேடம்,
0: சொல்லுங்கம்மா, கேக்குது, பேசுங்க.
3: ரொம்ப
0: நாள் ஆச்சு. சொல்லுங்க ஈஸ்வரி,
2: என்ன அரிசி மில் எங்க இருக்கு? ஈஸ்வரி
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: இங்க அரிசி மில்லி வேதாரணி வட்டம்.
0: வேதாரணி வட்டம்
2: என்ன பாடல் கொடுக்கலாம்? ஒலி குறிப்பா
0: இடைக்கால பாடல் கேக்குறாங்க, கொடுத்துருங்க.

0: கேட்டீங்களா
1: ஈஸ்வரி?
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: புத்தம் புது பூ
1: வாசமோ பாடுங்க.
0: அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல நீங்க
1: சரி என்ன என்ன திரைப்படம்
2: தெரியல
0: மேடம்.
1: என்னங்க நீங்க
0: பாடல் காத்துட்டே இருக்குது.
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் மாலை 4:45 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. ஆட்டக்கலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க.
5: ஆஹா, இன்னும் கால் மணி நேரம் தான் பாக்கி இருந்துட்டு இருக்குது. நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. கேட்டுலாம் யாருங்க வந்திருக்காங்கன்றது கேட்டுலாம். வணக்கம். ஆஹா, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
6: சார் வணக்கம்.
4: ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: மல்லிகா ஆர்மம், அருப்புக்கோட்டை.
5: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
6: பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை.
4: போட்டியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே பாடிட்டாரு பாருங்க. சரி, அருமை அருமை. சரி, உங்களுக்கான வழி குறிப்பு பழைய திரைப்பட பாடல்
6: போடுங்க சார்.

0: இன்னும் கொஞ்சம் நான் பாட்டு ஃபுல்லாவே போட்டு முடிச்சிரும் நினைக்கிறேன். அப்படியா?
1: இல்ல இல்ல, மிச்சத்தை அவர் பாடுவார்.
0: அப்படியா?
1: கேட்டலாம். மல்லிகா அறிமுகம் தயாரா இருக்கீங்களா?
0: கூட பாடணும் எக்ஸ்ட்ரா.
2: ஆமா பாடணும்.
0: ஆ, எக்ஸ்ட்ரா பாடணும். நீங்க பாடல் கேட்டீங்களா? எக்ஸ்ட்ரா போட சொன்னீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாடணும். கரெக்ட் தானே? லாஜிக் கரெக்ட் தானே? பாடுங்க பாடுங்க.
1: சந்திச்சிடலாம்.
0: அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். நேரம் 4:47 ஆயாச்சு. வணக்கம். வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க?
1: இதுக்கப்புறம் யாருக்கும் பழைய திரைப்பட

0: இப்ப பாடிடுவாங்க பாருங்க.
1: மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை.
0: போதும் போதும்,
1: ஏன் தோழி
0: காரணம்லாம் ஒண்ணு இல்லை.
2: உண்மையா பாடுறீங்க, என்ன திரைப்படம்?

0: சொல்லுங்க.
1: திரைப்படம்
2: பாக்கியலட்சுமி.
1: ஓகே, கிளாப் குடுறலாம், கிளாப் குடுறலாம். போது போது போது போது, மற்ற நேயருக்கு வந்து ஒளி விட்டுலாம். மற்ற நேயர் வணக்கம், லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் மட்டும் ஒரு முறை. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க பாப்பா?
3: மதுரையில இருந்து, முனிச்சாலையில இருந்து பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு புதுப்பாட்டு.
1: புதுப்பாட்டு இது உங்களுக்காக வந்துட்டு இருக்குது.

0: பாப்பா
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: இன்னொரு தடவை போடுங்க, பாடல் கொஞ்சம் எரையுது. இன்னும் ஒரு தடவை மட்டும் போடுங்க.
0: அப்படியா, எங்களுக்கு இறைச்சலா இல்லையே. இன்னொரு முறை உங்களுக்காக.

0: கேட்டீங்களா?
1: பாகுபலி படம்.
0: சரி,
1: வந்தாரையா வந்தாரையா
2: பாடுங்க பாடுங்க, அருமையா
1: பாடுங்க.
2: கொடுத்தது அந்த பாட்டு இல்லையே, என்ன பாப்பா?
0: அதுவே பாகுபலி ஒன்னா ரெண்டா?
2: இது பாகுபலி கிடையாது,
0: ஒன்னா ரெண்டா?
2: இல்ல இல்ல, பாட்டை வச்சவங்க படத்தை சொல்லிடலாம். சரி பரவாயில்ல, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. அடுத்த நேர்வழி ஓட்டலாம்
0: சொல்லிடலாம், சொல்லிடலாம்.
2: நிறைய
0: நேரம் வந்தாச்சு. இந்த பல பல பல பாகுபலி அப்படின்னு வரும் தெரியுமா, இந்த ஹீரோ பாட்டு, அதுதான் பாகுபலி 2 திரைப்படம் தான் அது. சரி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஒட்டக்கடையில இருந்து புஷ்பலதா.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன மாதிரி பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு பழைய பாட்டு.
0: பழைய பாடல் இது உங்களுக்காக வந்துட்டு இருக்குது.

0: இறக்கிருங்க, அவங்க பாட
1: ஆரம்பிச்சிட்டாங்க.
2: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகா பாடிக்கிட்டே இருந்தேன்.
0: பாடுங்க பாடுங்க. இல்ல அப்ப பாடக்கூடாது,
1: போதும் போதும். என்ன திரைப்படம், திரைப்படத்தினுடைய பெயரு
0: வணக்கம்.
3: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிய நிகழ்ச்சியில் இணைவது தேக்கியானிருந்து மணிகண்டன்.
0: சொல்லுங்க மணிகண்டன், என்ன திரைப்பட பாடல் வேணும்? புதிய பாடலா?
3: பழைய பாடல்.
0: பழைய பாடல் மீண்டும்.

0: கேட்டீங்களா?
1: படம் வந்து ஆனந்த ஜோதி.
0: சரி,
2: எம்ஜிஆர்
1: நடிச்ச படம். ஒரு சாய் மக்கள் நாம் என்போம்.
2: பாடுங்க அடுத்த வரி.
1: ஒரு சாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம்.
2: சரி, அருமை அருமை, சிறப்பா பாடிட்டீங்க.
0: வாழ்த்துக்கலாம். அப்படியே கட கட கடன நேர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்களா?
2: ஆமாம், அடுத்தடுத்து இணைப்புக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க நேர்கள். உங்களுக்கு வரவேற்போம். அடுத்த நேர்
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் கொண்டை முஸ்லீம் உத்தரராசி பேசுறேன் மேடம். எனக்கு வந்து நீங்க கொடுத்த சவாலை சமாளிக்கிற மாதிரி பழைய படத்துல போறோம்.
0: பழைய படத்துல இருந்து கொடுத்துடலாம். சவாலை சமாளிக்கணுமாப்பா, பழைய படம் கொடுத்துடலாம்.

0: பருவம் கண்டேன் பாசம் திரைப்படத்திலிருந்து. சரிங்களா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: இணைப்பு கிடைச்சிருச்சு.
0: பேசுங்க பேசுங்க. வணக்கம், பேசுங்க. யாரு, எங்க இருந்து?
2: கரசம்ல இருந்து கார்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க கார்த்தி,
0: என்ன மாதிரி பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: நடுத்தர பாடல் கொடுங்க.
0: நடுத்தர பாடல் இதோ உங்களுக்காக.

0: சொல்லுங்க கார்த்தி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கஷ்டம் தான் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருவாங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: பாட்டு இப்ப பாடுங்க.
1: என்ன படம் அதான் முக்கியம். என்னாச்சு
0: கார்த்தி?
2: படம்
0: பேர் தான் கொஞ்சம் தெரியல, ஆனா பாட்டு
1: அருமையா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள். வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிட்டலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
0: இணைப்பு கிடைச்சிருச்சு, பேசுங்க.
1: நேரம் குறைவாக இருக்குது, நிறைவான நேரம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். லைனில் இல்லை, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். அடுத்த நேயர், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைனில் வந்தாச்சு. யார் பேசுறீங்க?
3: அருணா பேசுறேன்.
1: அருணா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பாடல் வேணும்? நீங்கள் நிறைவான நேயர்.
3: இடைக்கால பாட்டு போடுங்க.
1: இடைக்கால பாடல் இது உங்களுக்காக.

0: உலகம் காணும்.
1: பாடிருங்க பாடிருங்க.
2: படம் பேர் வந்து மெல்ல பிறந்த கனவு.
1: சரி.
3: அருமையா வந்து நேர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க, விளையாண்டாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு கடைசியா இந்த விளையாட்டை வந்து எப்படி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க வசந்த கானங்கள் நிகழ்ச்சி பண்ணும்போது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க, ரெண்டு அறிவிப்பாளர்கள். அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால இப்ப அந்த அறிவிப்பாளருக்காக ஒரு போட்டி. சரி, நீங்களே ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிட்டு இப்போ அது என்ன பாட்டு அவங்க
4: பாடுவாங்க? நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஒரு இது.
3: சரி, இப்போ நம்ம ஒருங்கிணை பாட பாட போகிறாங்க. ஆ, பாடுங்கம்மா.
5: அதாவது நான் பாட்டுக்கு நேர்கள் பாடுறத ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி ஏன் பக்கம் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே.
3: அதெல்லாம் உங்கள் குரல் வளம் எங்களுக்கு தெரியும், அப்படியே பாடுங்க.
5: மீண்டும் ஒருமுறை எனக்காக அந்த ஒரு பாடல்.
3: நிச்சயமாக.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: ஏஞ்சோடி வஞ்சக்கு அந்த பாட்டு பாடுங்க.
2: எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி, நேயர்கள் விருப்பத்தின் காரணமாக நம்ம ஒரு பாடல் பாடிடலாம்.
1: நேயர்களா?
0: ஆமா, நம்ம தான் நேயர்கள், ரசிகர்கள் நம்ம தான். பாடுங்க.
2: எப்படி ஆரம்பிக்கிறது? ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. போதுமா?
0: போதும் போதும் போதும். அருமையா பாடுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நீங்க ஆட்டக்களத்துல நேயர்கள் ரொம்ப
2: செல்ஃபா கிளாப் கொடுத்துக்குவோம்.
0: கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. தமிழ்ச்செல்வி அவர்களோட இணைந்து 25 நேர்களை சந்திச்சிருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். 25 நேர்கள் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். 25 நேர்களும் முயற்சி பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாடி,
0: நிறைய பேருக்காக நீங்களே பாடல் பாடிருக்கீங்களா? அது வேற இருக்கு. ஆமா,
1: சரிதான், நம்மளுடைய மக்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஆட்டக்குளத்துல ரொம்ப குஷியா விளையாண்டது
0: முத்துக்குமார் மற்றும்
1: கிளாரா, உழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர்
2: தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.
1: நன்றி நன்றி.

அச்சுறுக்கம் போசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் 100.9. இடைக்கால கானங்களின் இனிய தொகுப்பாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல்.

கோழி கூவுது திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தீர்கள். உரித்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. வைரமுத்துவின் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினரின் குரலுக்கு பாடல் கேட்டீர்கள். நேரம் மாலை 5:08 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.

காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தீர்கள். ஒலி தந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளைய ராஜா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவர்களுடன் தீபன் சக்கரவர்த்தி இவர்களது குரலில் இந்த பாடல் ஒலித்தது. நேரம் மாலை 5:14 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல்.

மேங்கடிக்கும் மெல்லிதழை நான் கடித்தாகாதா, தேனின் ருசி

0: எம் பி ஸ்ரீனிவாசன் இசையில் புதுச்சேரிப்பு கிடைக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தீர்கள். கேட்ட அந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் வரிகளை எழுதியவர் ஜெயகாந்தன். நேரம் மாலை 5:18.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

இனிக்கும் இடைக்கால கானங்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திற்காக இதோ ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்து அந்த பாடலை எழுதியிருக்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ.

நேரமலை 5:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. எஸ் ஜானகியின் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமாலை 5:37. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழியாத கோலங்கள். சலீல் சௌத்ரியின் இசையில் கங்கை அமரன், வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் பி. சுசீலா, இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் மாலை 5:43. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இன்னும் சில நொடிகளில் 65வது சுப்ரோடோ கோப்பை கால்பந்து போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே. எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் இதோ.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்கி, நான் பாத்துக்கிறேன்.
1: அடிப்படையில இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மாலை தந்த நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை. ஜானி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடல் கேட்டீர்கள். ஒலித்த அந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது மாலை தென்றல்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 100,000 ரூபா இப்போயே கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவோம்.
1: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக

0: தாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி, அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தியே, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்ல தாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
5: அளிக்கும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
6: நேயர்களே, இன்று 7:30

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். திண்டுக்கல் சார்பு ஆய்வாளர் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய குற்ற எண் 699/26. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் மனைவி ஆரோக்கியம்மாள் வயது 59 இம்மாதம் 16/9/2026 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கியம்மாளுடைய அடையாளம் மாநிறம் தோற்றம் உடையவர், 4 அடி உயரம் உடையவர், தடிமனான தோற்றம் கொண்டவர். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா.

காலகா காவல் நிலையம் திண்டுக்கல், தொலைபேசி எண் 9942622200. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 9942622200 அல்லது காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் தொலைபேசி எண் மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9894081712 9894081712.

0: நிறைவடைகிறது விளக்கேற்றும் வேலை. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமளாதேவி. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனைகள், அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:20 பட்டுச்சிறகு, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு 10:59 நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். மதுரை எஃப்எம் 103.3 இல் 11:05 தேனும் பாலும், அதனைத் தொடர்ந்து எஃப்எம் விபித் பாரதி 102.3 MHz சென்னை அதிகாலை 4:45 வரை தொடரும். இணைந்திருங்கள் நேர்களே.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே, பாரிஜா
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட

0: மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: மதுரை பண்பலை 103.3 எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சியம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள், ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் இரவு 7:17. நியூஸ் ஆன் ஏரி செயலி வழியாக நேயர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வரைக்கும் காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அலங்கு திரைப்படத்திற்காக இதோ.

நேரம் 7:04. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர். செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஒலித்து கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்திற்காக. இதோ

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக அகாஷ்வாணி மதுரை வழங்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் இதோ அடுத்த பாடல் ரசவாதி திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வழங்கும் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செல் வழியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டு இது கிட்டு நிகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோப்ரா திரைப்படத்திற்காக இதோ.

பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் ஆகாஷ் வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை உற்சாகமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதராசி பாடல் இதோ.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?

0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: பாட்டு இது கிட்ட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை. நியூஸ் ஆன் ஏர் வழியாக இன்னிசை ராகங்களை மேட்டிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

0: பன்மழை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெட்ராஸ்காரன் திரைப்படத்திற்காக. இதோ

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெட்ராஸ் காரன் திரைப்படத்திற்காக. இதோ

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வழங்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் இனி பொன் மாணிக்கவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இதுவரை 65வது சுப்ரோடோ கோப்பை கால்பந்து போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்டீர்கள். டெல்லி அஞ்சலாக

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:46. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை பண்பறை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பறை 100.9. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் இதோ தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி

நேரம் இரவு 7:52. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உற்சாகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித் லவ் திரைப்படத்திற்காக இதோ.

நேரம் 7:56 நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ அமரன் திரைப்படத்திற்காக.

0: இன்னைக்கு கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோகத் திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில், 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா, மானு ஆகியோர் கொண்ட குழு 2வது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலு

இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், சிராக் தோஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:06. இது பட்டாம் பூச்சிகள் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியாய், சிறுவர் சிறுமணிகளுக்கான ஒரு நேரமாய் பட்டாம் பூச்சிகள். நீங்கள் பேச வரலாம், நீங்கள் எதுனாலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற வரலாம். சிறுவர் சிறுமிகள் வந்துட்டு உங்களோட இது திருக்குறள் சொல்கிறாங்க, அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வராங்க. இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வரலாம் பட்டாம் பூச்சிகளில். 25:30, 25:30, 25:30, 101.45 மதுரை 3 இணைப்புடன் பேச வரலாம் பட்டாம் பூச்சிகளை. காத்திருப்பது கிளாரா.

0: நேரம் 8:10 ஆச்சு. நம்ம கூட பேச காத்திருக்க கூடிய இந்த பட்டாம்பூச்சி யார் இங்க வந்திருக்காங்கன்றத கேட்டுடலாமே. வணக்கம். வீட்டுல யாரும் சொல்லி கொடுத்தாலும் பேசக்கூடாது, ஓகேவா? எங்க கூட மட்டும்தான் பேசணும், சரிங்களா? நான் வந்து எக்ஸாமுக்கு பரீட்சையில வர மாதிரியான ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, இப்படிதான் கேட்பேன், சரிங்களா? அதனால நீங்க எங்க கூட பேசுங்க, ஓகேவா? இப்ப சொல்லுங்க, உங்க பேர்
1: என்ன?
0: சூப்பர், சொல்லுங்க முதல்ல என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? படிக்கிறீங்க, இப்ப என்ன சொல்றதுக்காண்டி வந்திருக்கீங்க? பட்டாம்பூச்சிகள்ல
1: பட்டாம்பூச்சியில வந்து நான் வந்து கவிஞர் சுரலாறு
0: என்ன ஒரு கவிதையை பத்தி பேசுறேன். எங்க பாத்திருக்கீங்க, எங்க படிச்சிருக்கீங்க?
1: கவிதையை சொல்ல போறேன்.
0: உங்க பாட புத்தகத்துல இருக்குது, கரெக்டா? சரி சொல்லுங்க.
1: கார்த்திகை தீபமன காடெல்லாம் பூத்திருக்கும், கார்த்திகை ரெண்டு மடி கிளிய பார்வை குளிருமடி, காடு பொருள் கொடுக்கும் காய்கனி நீண்டெடுக்கும், கூடி கழுத்திடவே கிளிய குளிர்ந்த நிற கொடுக்கும், குரங்கு குடி இருக்கும் கொம்பில் கனிபலிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளிய வழியில் தடை இருக்கும், பச்சை வயல் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும், நச்சர வங்களங்கும் கிளிய நடிகரா மூளையிடும், அதிமதுர தலையே யானைகள் சென்றபடி புதுநடை போடுமடை கிளையே, பூங்குயில் பூமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளிய இயற்கை விடுதியிலே சுரதா.
0: அப்படியே அழகா அந்த கவிதையும் படிச்சுட்டு கவிதைக்கு கீழே இருக்க அவங்களுடைய பேரையும் அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர்மா சூப்பர்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாட்டு தெரியுமா? அரபி கூத்து பாட்டு பாடுங்க. பின்னாடி பாட்டு வந்துட்டே இருக்கு, பாடுங்க. தெரியாதா? நாங்க வந்துட்டு மனப்பாட பாடல் கவிதை இதுதான் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ற மருமையா சொல்றாங்க. உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: நேரம் 8:17 ஆயாச்சு. பட்டாம்பூச்சிகளை நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய குட்டீஸ் யார் எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத கீட்டு இல்லாம. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சத்தமா பேசுங்க.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? அஜித் பாண்டி, கரெக்டா? நீங்க பட்டாம்பூச்சிகளை குடுக்கணும் ஓடி வந்துருவீங்க எப்பயுமே, அப்படித்தானே? அவ்வளோ பிடிக்குமா? ம், ஃபோன் வழியாக பேசுங்க சரிங்களா, ரேடியோ கேட்டு பேசாதீங்க. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட்மா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன சொல்லுறதுக்காக ஓடி வந்திருக்கீங்க? உங்களோட லைன் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால டவர் இருக்கிற இடத்துல வந்து நின்று பேசுங்க. நான் லைன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சரிங்களா. உங்களுடைய குரல் வந்து கரெக்டாக வராட்டினா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சரிங்களா. பட்டாம்பூச்சிகளும் ஒரு காரணம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒரு காரணம், கரெக்டா? சொல்லுங்க,
1: ஒரு தமிழ் போயம் சொல்றேன்.
0: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
1: சித்திக்கம் செல்லமுதாய் செல்லமுதி மேலான முத்திக்கணியே முத்தமிழே பொத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு ஓன்றிக்கும் விண்ணப்பம் விந்து விளம்பேல் மண்ணில் குரம் என்றும் பல்லூர் என்றும் கொள்வார் கொடுப்பைக்கு உறவென்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இந்த உன்னை சிந்து என்று சொல்லும் என் ஆசித்துமே.
0: சூப்பர்மா சூப்பர்மா, இது என்ன தலைப்புல உள்ளது? இது
1: நன்றி.
0: சரி, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேரம் 8:22 ஆச்சு. நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய அந்த பட்டாம் பூச்சிகள் எங்கிருந்து வந்திருக்கின்றது கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து? தப்பா சொல்லட்டும், பரவாயில்ல, நம்ம அழிச்சிடும். வசலன்னு சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் அவனியாபுரத்துல இருந்து.
2: ரொம்ப சந்தோஷம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, இப்ப என்ன சொல்றதுக்காண்டி வந்திருக்கீங்க?
3: ஒரு
2: வாய்ப்பாடு சொல்ல போறீங்களா? என்ன, எத்தனாவது வாய்ப்பாடு சொல்ல போறீங்க?
3: பத்தாவது
2: வாய்ப்பாடு. ரொம்ப எளிமையா இருக்குமே. நான் ஒரு வாய்ப்பாடு சொன்னா சொல்லிருவீங்களா? அஞ்சாவது வாய்ப்பாடு. அது அதை விட ஈஸியா? எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் பத்தாவது வாய்ப்பாடை சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் ஒரு வாய்ப்பாடு கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அப்போ நான் வேறு ஏதாவது கஷ்டமாக கேட்டுருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் இல்லை இல்லை இல்லை எனக்கு பத்தாம் வாய்ப்பாடு மட்டும்தான் தெரியும், நான் அது மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் எந்த வாய்ப்பாடு கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயத்துக்காண்டே உங்களுக்கு வந்து நம்ம கிளாப்ஸ் நல்லா கொடுத்துடணும். சரி சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
3: மனசிலாய்
2: விடுங்க. நன்றி, நன்றி, நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நெல்லிக்காயில மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க ரம்யா அவர்கள். தன் தோட்டத்துல கிடைக்கிற நெல்லிக்காய எப்படி மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான நிறைய தகவல்களை நமக்காக சொல்ல போறாங்க. இதற்காக தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்ப நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது உங்க தோட்டத்துல நீங்க பயிரிட்டு இருக்கீங்க, முதல் அந்த பயிரிடப்பட்ட நெல்லிக்காய் பத்தி சொல்றீங்களா?
2: நாட்டு நெல்லி, நாட்டு நெல்லில நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ரெண்டு ரகம் இருக்கு, பெருசு இருக்கு, அதுல நாட்டு நெல்லி ரெண்டு இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஒரு மரம் தான், அதுல மரத்துல அவ்வளவு காய் இருக்கு. இவ்வளவுத்தையும் நம்ம ஓராளு நம்ம சாப்பிட முடியாது, வேஸ்டா தான் போகுது. இது நம்ம நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க டைம்லேன்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஜூஸாவும் அடிச்சு குடிச்சோம்னா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடாது, நம்மளுமே துவக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டோம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கல, சரி இந்த நெல்லிக்காயை நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸ்வீட்டா இருக்கணும், நேரத்தை மிச்சப்படுத்தணும், நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், டக்குன்னு நமக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம். சரி ஓகே, ஜூஸ், ஊறுகா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, நம்ம இதை வந்து இனிப்பா அல்வாவா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பாப்போம். நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லல. நான் இதை வந்து எப்படி பண்ணுமோ நம்ம டபுள் பயன் பண்ணி நம்ம அதை அரைச்சு நான் அதை அல்வாவா பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணுனா அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு கண்டிப்பா. இது எப்படி சொல்றது, அதை எப்படி செஞ்சேன்னா ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் அதை டபுள் பயன் பண்ணி அல்வா எந்த விதத்துல எவ்வளவு நெய் சேர்ப்போம் அப்படின்றதுல அதை என்ன பதத்துல பண்ணுவோம் அப்படின்னு எல்லா ப்ராசஸும் கரெக்டா பண்ணி எடுத்துட்டேன். அதோட கலர் வந்து கொஞ்சம் நெல்லிக்காயோட உள்ள இருக்க அந்த விதை என்ன கலர்ல இருக்குமோ அதே கலர்ல அல்வா நிறம் மாறுச்சு. அதோட டேஸ்ட் எப்படின்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. சரி இத எத்தனை நாள் வச்சிருக்கலாம், ஏன்னா நம்ம செய்யறது வந்து கண்டிப்பா கெட்டு போயிடும். அல்வாண்டையில அது ரொம்ப நாள் ப்ரிசர்வேட்டிவ் மத்தவங்க கலப்பாங்க, நம்ம இதை எத்தனை நாள் வச்சிருக்கலாம். சேல்ஸுக்குன்றது மூணாவதா நான் யோசிச்சது, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் நான் யோசிச்சேன். சரி இது அல்வா பண்ணி நம்ம வச்சிட்டோம், இதை நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. நான் அது வரைக்கும் 27 நாள் வரைக்கும் அதை நான் கைப்படாம வச்சதுனால அது 27 நாள் வரைக்கும் வச்சிருந்தப்ப அது கெட்டு போகல. எதனால நான் 27 நாள் சொல்றேன்னா, நான் சாப்பிடல ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஏன் பையன் என்ன பண்ணா உள்ள கைய அந்த கைப்படாத வரைக்கும் அதோட கெடல. அது 27வது நாள் அது நான் அப்பதான் கவனிச்சேன் இவன் கைப்பற்றுச்சு அப்படின்னு. மறுபடியும் அதை நான் செஞ்சு எத்தனை நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குன்னு நான் பாக்கப்ப கெட்டு போகவே இல்லைங்க. நான் 3 மாசம் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டேன் தனியா, அந்த அல்வா 3 மாசம் வரைக்கும் கெட்டு போல. இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு அல்வா நமக்கு என்ன பதத்துல கிண்டுறோமோ நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்க கிடையாது. அப்ப 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கு. நெல்லிக்காய் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும், அதை யாருக்கும் சொல்லி தெரியணும்னு இல்ல. அதனால சரி ஓகே இத வந்து நான் சாப்பிடவும் எனக்கு வந்து முடி குட்டுறது கண்டிப்பா நின்றுச்சுங்க. அப்ப அதை சாப்பிட சாப்பிட என்னோட முடி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. அதனால சரி ஓகே இதை நம்மளுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கும் இதை சாப்பிட்டு பார்க்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்து இது நல்லா இருக்குன்னு சொல்லணும். சரி ஓகே சேல்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு நான் போய் நபார்டில் போய் கேட்டேன். அவங்க ஓகே நான் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கு, நீங்க வந்து சேல்ஸ் பண்றாருந்தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அந்த மூலமா தான் நான் இதை வந்து சேல்ஸுக்கே ரெடி பண்ணினேன்.
1: இப்ப முதல்ல நீங்க இந்த மாதிரி நெல்லிக்காயில மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
2: வேஸ்டா போகுது நெல்லிக்காய், அதுதான் காரணம். வேஸ்டாவும் போகக்கூடாது, மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். இந்த மாதிரிதான் என்னோட ஆரம்பிச்சது.
1: இப்ப வீட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் போது எந்த அளவுக்கு செஞ்சீங்க?
2: அது அளவெல்லாம் இது பண்ணல, ஃபர்ஸ்ட் டேஸ்ட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட தெரிஞ்சு பாத்துக்கிட்டேன், புடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா 1 கிலோவுக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்ற அளவு அதுக்கப்புறம் தான் நான் அளவை கண்டுபிடிச்சேன். இதுல வந்து கண்டிப்பா சீனி சேர்க்க வேணாம்னு நான் சொல்லுவேன், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு விஷயம், இதுல ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்க கூடாது, ஆர்கானிக்கா வேணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக நான் அதை சீனியை சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்தேன். நாட்டு சக்கரை சேர்ந்து அந்த அல்வா கலரும் வந்துச்சு, டேஸ்டும் குடிச்சு ரொம்ப நாள் கெடாம இருந்துச்சு. இது ஒண்ணுதான் காரணம்.

0: இப்ப நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா விட்டமின் சி நிறைந்தது, குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி நிறைய ஆரோக்கிய பலன்களை அது கொடுக்கக்கூடியது. இப்ப அந்த நெல்லிக்காயில மதிப்பு கூட்டி இப்ப விற்பனை செய்யும் போது நீங்க நபாட அணுகுனீங்க அப்படின்னு சொன்னீங்க, எதற்காக அப்படி அணுகுனீங்க?
1: மார்க்கெட்டிங் பிரச்சனை தான், நம்ப மாட்டாங்க. நெல்லிக்காயில அல்வாவா எப்படி இருக்கும், நெல்லிக்காய் துவக்கமே சாப்பிட முடியுமா, அந்த பிரச்சனை. ட்ரைனிங் கொடுக்கறோட அவங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிரச்சனை ஒரே பிரச்சனை, மார்க்கெட்டிங். நானும் பண்றேன் ஒரு பொருள், இப்ப நான் எடுத்துட்டேன்னா என்னை தொடர்ந்து நிறைய பேர் எல்லாருமே அதே பொருளை தான் எடுக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருக்கனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதை எடுப்போம் அப்படின்னு எடுத்து.
0: அப்ப நீங்க இந்த மாதிரி நான் நெல்லிக்காயில மதிப்பு கூட்டி இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க உங்களுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னவா இருந்தது?
1: நெல்லிக்காயில அல்வாவா கண்டிப்பா என்ன கேட்டாங்க. நெல்லிக்காய் அல்வாவா அப்படிங்க, கண்டிப்பா கொண்டு வாங்க, நாங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கண்டிப்பா ஆச்சரியப்பட்டாங்க, நெல்லிக்காயில அல்வா அந்த ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு கண்டிப்பா.
0: அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி சாம்பிள்க்குன்னு கொண்டு போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு?
1: எல்லாருமே சாப்பிட்டு பாத்துட்டு அவங்க உள்ள சுத்தி உள்ள ஆபீஸ்க்குள்ள எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குப்பா, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சு நீங்க கொண்டு வந்து வைங்க, உங்க சேல்ஸுக்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு கண்டிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: இப்ப சேல்ஸ்க்கு கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாருக்குமே வந்து இலவசமா கிடைக்குதா இல்ல கட்டண சலுகைகளோட கிடைக்குதா?
1: ஃபார்மருக்கு ஒரு மாதிரியும் மத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அது வந்து கட்டண சலுகை தான் கண்டிப்பா, கட்டண சலுகை தான். அப்ப வந்து யாருக்கும் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஃப்ரீ கிடையாது. ஃபார்மருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டும் மத்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் தான் அங்க கலெக்ட் பண்றாங்க.
0: இப்ப நீங்க வந்து நெல்லிக்காயில மதிப்பு கூட்டுறீங்க, இப்ப உங்க இடத்துலயே அது கிடைக்குது, உங்க தோட்டத்துல கிடைக்கிறதுனால அதை வந்து வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இதை நீங்க மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சீங்க. இப்ப இதற்கான விற்பனை அப்படின்றது எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: என்னக்குள்ள சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்பி டேஸ்ட பொறுத்து வாங்க மாட்டேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நெல்லிக்காயில அல்வா நல்லா இருக்குமா, இனிக்குமா, அந்த எல்லாருமே கேக்குறாங்க, இனிக்குதா, துவக்குமா, அப்படிதான் கேக்குறாங்க. அது ஆரோக்கியமா இருக்கும்ன்றத வந்து, அது ஆரோக்கியமா இருக்குல்ல, அது எப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரல. நல்லா இருக்குமா, இனிக்குமா, அப்படிதான் கேக்குறாங்க.
0: இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமா அப்படின்ற க்வெஸ்சன் தான் நிறைய பேர் கேக்குறாங்க. அப்ப இந்த நெல்லிக்காய் அல்வால என்னென்ன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு?
1: நெல்லிக்காயில எல்லா சத்துக்களுமே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஆரோக்கியம் இதுல இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது கண்டிப்பா. அதனால வந்து மக்கள் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது நெல்லிக்காய் வந்து நம்ம ஜூஸா குடிக்க முடியாது, கஷ்டம். நெல்லிக்காய் வாயில போட்டு நம்ம சாப்பிடறதுக்கும் டைம் இல்ல, அதை கடிச்சு சாப்பிட அந்த டேஸ்ட் நம்ம கஷ்டம்னு தெரியும். அத இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு நம்ம ஆரோக்கியத்தை கூட்டிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் போய் ஜூஸ் அடிச்சு உட்காந்து அதை கட் பண்ணி நம்ம இது பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஆரோக்கியமும் கூடும், நம்மளோட எல்லா பிரச்சனையும். ஏன்னா இனிப்பு சேர்க்கிறோம், நாட்டு சக்கரை சேர்க்கிறோம். நெல்லிக்காய் வந்து எல்லா சத்து இருக்கனால டயட்டு மத்த எல்லா பிரச்சனையுமே நான் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களோடு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களோடு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, நிகழ்ச்சி இதோ தொடர்கிறது.
1: இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்காய் அல்வா அப்படின்னு சொல்லும் போது அதிக அளவுல இனிப்பு இருக்கு, அதே சமயம் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே சொன்னீங்க. இதை எவ்வளவு காலம் வந்து இதை வச்சு சாப்பிடலாம், ஏன்னா உங்க இதுல வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கல அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான காலம் அப்படின்றத நீங்க விற்பனைக்கு கொண்டு போகும்போது எவ்வளவு காலம் கொடுத்து அதை சேல்ஸ்க்கு கொண்டு போறீங்க?
2: 3 மாசத்துக்கு மேல நான் கொடுக்க கூடாதுன்னா சொல்லி, எந்த பொருளையுமே ரொம்ப நாள் வைக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து 3 மாசம் தான் மேம், 3 மாசத்துக்கு மேல எந்த பொருளையும் வைக்க கூடாதுன்னு. எதுனால, அதை நம்ம பிரசர்வேட்டி கலந்தாதான் அது ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். நான் வந்து எந்த பிரசர்வேட்டிங்களா அது 3 மாசத்துக்கு மேல நான் வச்சு இது வரைக்கும் கெட்டு போகல. இப்ப 6 மாசத்துக்கு மேல பயன்படுத்தின நெல்லிக்காய் வச்சது கூட என்ன இருக்கு, கெட்டு போகாம இருக்கு. அதனால ஆனா எதுக்கு ஒருத்தவங்கள வந்து அது இத்தனை நாள் ஆச்சு அவங்க அதை இது பண்ண வேணான்றக்காக 3 மாசம் போதும்.
1: இப்ப உங்களுக்கு என்ன மாற்றம் இருந்தது? இப்ப நெல்லிக்காய சாப்பிடுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் அல்வாவை நம்ம எடுத்துக்கிறதுக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு?
2: வேலை குறைவா இருந்துச்சு மேம், அதுதான் சொல்ல முடியும். நான் நெல்லிக்காய் உட்காந்து கட் பண்ணி அதை ஜூஸ் அடிச்சு அதை வாயில போட்டு நான் மெண்டு அதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் அது இது குறைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். காலையில எந்திரிச்சோட ஒரு ஸ்பூன் போட்டோமா ஆரோக்கியமா இருக்கும். அதை காலைல நான் சாப்பிடாத டயர்னட்ஸ் எனக்கு அது காலையில எந்திரிச்சோட கொஞ்சம் சாப்பிட டைம் ஆனாலும் அந்த சாப்பிடாம இருக்கிறதுக்கு அந்த நெல்லிக்காய் இது ஒன்னா எனக்கு கொஞ்சம் அந்த பசி தெரியலன்னு சொல்லுவா சுறுசுறுப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பர்சனலா உதவுது எனக்கு யூஸ் பண்ணதுன்னா எனக்கு முடி கொட்டுறது நின்றுச்சுமே. ஏன்னா நம்ம எல்லாருமே பெண்கள் அதிகமா வந்து முடி வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், ஒயிட் ஹேர் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதனால வந்து எனக்கு அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது அப்படியே வந்து முடி கொட்டுறது நின்றுச்சு.

0: கொஞ்சம் சாப்பிடாம அது மறுபடியும் அதோட ஃபீல உணர்ந்தேன், முடி கொட்டுறத வந்து உணர்ந்தேன். அதனால அதை விடக்கூடாது, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அதை பயன்படுத்த ஸ்டாப் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்ப நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது அதை நேரடியா எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட கால அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரெகுலராவும் சாப்பிடலாம், டேஸ்டாவும் சாப்பிடலாம்.
0: நான் அதுல கவனிச்சது என்னன்னா, நெல்லிக்காவை செஞ்சு உடனே சாப்பிட்டோம்னா துவப்பு தெரியுது, அந்த துவர்ப்பு இருக்குது. அது நாள் போக போக அத டேஸ்ட் இன்னும் அதிகமாயி துவர்ப்பு குறையுது. அதை நான் இது பண்ணேன். அதனால என்ன பண்ணா, இப்போ ஒரு நெல்லிக்காய் நான் அல்வா செஞ்சுட்டேன்னா அது ஒரு 10 நாள் வரைக்கும் அது ஓப்பனாவே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேக் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். எதனாலதான் டேஸ்ட் கூடுது, நம்ம செஞ்ச உடனே டேஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது துவக்குது, நல்லா இருக்காது, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல நான் உணர்ந்தது என்ன, டேஸ்ட் அது ஆறுது, நாள் கூடுனா டேஸ்ட் கூடுது நெல்லிக்காயில. அதை நான் கண்டுபிடிச்சேன்.
1: நீங்க இப்ப விற்பனைக்கு கொண்டு போறீங்கல்ல, எங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க? உங்க ஊர்களை தவிர்த்து வெளியில ஸ்டால் அந்த மாதிரிலாம்
0: போட்டிருக்கீங்களா? கொண்டு போயிருக்கோம் வெளியில, விவசாய ஃபார்மர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் மீட்டிங் இருக்கு, வந்து சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப ஆச்சரியமா, நெல்லிக்காயில அல்வாவா, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்ப என்னோட ப்ராடக்ட் அதை விற்கையில அது எனக்கு ஒரு கொஞ்சம் அது ஒரு மோட்டிவேஷன், ஓகே வாங்குறாங்க பரவாயில்ல நம்ம அதை இது பண்ணணும் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
1: இப்ப இதே மாதிரி நீங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா, நெல்லிக்காயை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டு பொருளா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு?
0: கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம்.
1: அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
0: இல்ல, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்துல இருக்கனால நான் செய்யறதே அது ஒரு ஆச்சரியமா பா, என்னமோ பண்ணுதுப்பா, எதையாவது பண்ணுதுப்பா, எதையாவது கிண்டுதுப்பா, ஏதோ லேகியம் பண்ணுதுப்பா, என் பையனே நீ கேள்வி விடுவா, எங்க அம்மா ஏதோ லேகியம் பண்ணுதுப்பா அப்படின்னு அந்த பிரச்சனை நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னமா அது பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சிருச்சு, எங்க அம்மா ஏதோ லேகியம் பண்ணுது அப்படின்னு சொல்ல, அது பிடிக்கலனாலும் கண்டிப்பா என் பையனை வற்புறுத்தி நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நான் அத சாப்பிட வைப்பேன் கண்டிப்பா.
1: இப்ப நெல்லிக்காயில மதிப்பு கூட்டி நீங்க விற்பனைக்கு எடுத்துட்டு போகும்போது, முதல் முறையா நீங்க விற்பனைக்கு எடுத்துட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
0: முதல் முறையா நான் தாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு, என் டெஸ்டிங் வந்து என் பையனும் என் தம்பி தாங்க, எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவேன், நல்லா இருக்கோ நல்லாலு அது வந்து நீ சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட், எனக்கு பிடிச்சிருச்சு, இது ஆரோக்கியம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, புடிச்சிருச்சு நமக்கு, இதை எப்படி இன்னும் அதை எவ்வளவு டேஸ்டா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது பண்ணல. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் நான் டெஸ்ட் பண்ணிடுவேன், இதுங்க வந்து அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்க ஆரம்பிச்சேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சரி ஓகே புடிச்சிருச்சு. எதனால மார்க்கெட்டிங் நெல்லிக்காய் அல்வானா, எல்லாருமே ஒவ்வொரு பொருளுமே, இப்ப ஒரு பொருள் எடுத்தோம்னா இந்த பொருள் அதாவது யாரும் எதுவும் பண்ணாததான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு, இதனால நெல்லிக்காய் அல்வா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட கிடையாது, யாரும் பண்ண கிடையாது, நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன்.
1: நீங்க விற்பனைக்கு கொண்டு போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு நெல்லிக்காய நேரடியா அந்த பொருளா மட்டும் விற்பனைக்கு கொண்டு போறதுக்கும் அதை மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு போறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எந்த அளவுக்கு லாபம் எடுக்கலாம்?
0: நேரடியா நெல்லிக்காய கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா அது சேல்ஸ் ஆறது கம்மி. சிலர் கொஞ்சம் பத்து நெல்லிக்காய் வாங்கினாங்கன்னா அதை யூஸ் பண்றாங்களோ யூஸ் பண்ணலையோ. இப்ப நானே இப்போ ஒரு 10 நெல்லிக்காய் வாங்கிட்டு போறோம், வாங்கிட்டு போய் ஜூஸ் அடிப்போமா அப்புறம் அடிப்போம் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இப்ப இத நம்ம அதை செஞ்சு அல்வாவா செஞ்சு வைக்கல, நெல்லிக்காய் அல்வா ஓகே, நம்ம காயா சாப்பிடறது நெல்லிக்காய ஜூஸ் அடிச்சு அதை காயா சாப்பிட செஞ்சே வச்சிருக்காங்கல்ல, நமக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் வேலையும் குறையும்ல, நம்ம அப்படி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அது வந்து அவங்களோட விலையும் குறையுது, எனக்கு அது லாபமா அமையுது.
1: நெல்லிக்காய்க்கு நீங்க மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு போகும்போது, இப்ப அரசின் மூலமாக நீங்க நடைபெற்ற நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் விற்பனைக்கு கொண்டு போயிருப்பீங்கல்ல?
0: ஒரு சில இடங்களுக்கு கொண்டு போயிருக்கேன், எல்லாருமே அதை ஆச்சரியமா வாங்கி சாப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு தடவை போட்டோம், மதுரையில ரெண்டு இடத்துல போட்டோம், மேலூர்ல ஒரு தடவை ஸ்டால் போட்டிருக்கோம். எல்லாமே ஆச்சரியத்தோட வாங்கி சாப்பிட்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஓகே நம்ம பொருள் நம்ம தயாரிச்சது அது சேல்ஸ் ஆகுது, நமக்கும் பிடிச்சிருக்கு மத்தவங்களுக்கும் அது சேல்ஸ். இன்னொரு சொல்ல போனா மதுரையில ஒரு என்னோட வாங்கினவங்க அடுத்த மீட்டிங் வரையில வாங்க ஆரம்பிச்சாங்க, அப்ப எனக்கு ஓகே அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு.
1: இப்ப ஒரு பொருளை நம்ம நேரடியா விற்கிறத விட மதிப்பு கூட்டி விற்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அது ரொம்ப நல்லது?
0: மதிப்பு எதனால கூட்டுறோம் சொன்னா, இப்ப வந்து ஒரு வத்தல் எடுத்துக்கிறோம், இப்ப கத்திரிக்காய்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி ஒரு 10 நாளுக்கு மேல அது இருக்காது, அதை மதிப்பு கூட்டுறோம். எதனால மதிப்பு கூட்டுறோம், ரொம்ப நாளைக்கு அது பயன்படும், அதை இன்னும் என்னென்ன வெரைட்டியா மாத்தலாம், அது எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நம்ம பணத்தை சேவ் பண்ணலான்றதா சொல்லலாம். இப்ப வந்து கத்திரிக்காய்னா ஒரு 10 நாள் அது வந்து அழுகி போயிடும். அதவே இதை மதிப்பு கூட்டினோம்னா நமக்கும் அது பணமாவும் மாறும், மத்தவங்களுக்கு அது பயனா மாறும். அதுல எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு, அது என்ன, அத வந்து மதிப்பு கூட்டணும்னா இப்ப வந்து அதை

0: காய வச்சு அத இன்னும் சத்துக்களை வந்து அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வேஸ்டா போகாம நமக்கு பணம் அவங்களுக்கு பயன் அந்த மாதிரிதான் இதை நான் இது பண்றேன்.
1: இப்ப நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும் போது என்ன மதிப்பு கூட்டலாம், நீங்க செஞ்சிட்டு இருக்க அந்த அல்வா எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது அப்படின்றத இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி மேம்.

உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி. இனி தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் மலை மண்ணில் வீரிய ரக வெண்பூசணி சாகுபடி குறித்து தெரிந்து கொள்வோம். பொதுவாக வெண்பூசணி சமவெளி பகுதிகளில் மட்டுமே அதிகம் பயிரிடப்படுவதாக பலரும் நினைக்கிறார்கள். நல்ல வடிகால் வசதி கொண்ட மலை மண், மிதமான குளிர் மற்றும் மிதமான ஈரப்பதம் நிறைந்த மலைப்பகுதிகளில் வீரிய ரக வெண்பூசணி வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்றதாக அமையும். குறிப்பாக மலை மண்ணில் விளையும் காய்கள் நல்ல திரட்சியோடும் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கும். மலைக்கால நிலைக்கு கோ 1, கோ 2 மற்றும் சந்தையில் கிடைக்கும் முன்னணி ஹைபிரிட் வீரிய ரகங்கள் மிகச்சிறந்தவை. இவை குறுகிய காலத்தில், அதாவது 110 முதல் 120 நாட்களுக்குள் அதிக மகசூலை தரக்கூடியவை. நிலம் தயாரிப்பு மற்றும் விதைப்பை பொறுத்தவரையில் மலைச்சரிவுகளில் தண்ணீர் தேங்காதவாறு நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்றாக உழ வேண்டும். 2 மீட்டர் இடைவெளியில் வாய்க்கால்களும் 2x2 அடி அளவில் குழிகளும் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் 10 கிலோ மட்கிய தொழு உரம் மற்றும் தேவையான அடி உரம் இட வேண்டும். 1 ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 1.5 கிலோ வீரிய விதைகள் தேவைப்படும். குழி 1க்கு 3 விதைகளை விதைத்து செடி வளர்ந்ததும் பலமான 2 செடிகளை மட்டும் விட்டுவிட்டு மற்றவற்றை அகற்றிவிட வேண்டும். நீர் மேலாண்மை பொறுத்தவரையில் செடி பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் சீரான நீர் பாய்ச்சுவது மிக அவசியம். மலைப்பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பது நீர் விரயத்தை குறைத்து நோய் தாக்குதலையும் தடுக்கும். செடிகள் கொடிகளை வீசத் தொடங்கும் போதும் பூக்கள் பூக்கும் போதும் மேலுரமாக நைட்ரஜன் மற்றும் பொட்டாஷ் உரங்களை அளிப்பது காய்களின் எடையை அதிகரிக்கும். பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மழைக்கால நிலையில் சாம்பல் நோய் மற்றும் காய் புழு தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. சாம்பல் நோயை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது பூசண கொல்லிகளை தெளிக்கலாம். காய் புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. விதைத்த 90வது நாளிலிருந்து அறுவடையை தொடங்கலாம். சரியான பராமரிப்பு இருந்தால் 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 டன் வரை மகசூல் பெற முடியும். மலைச்சூழலில் வீரிய ரக வெண்பூசணி சாகுபடி செய்யும் போது முறையான உர நிர்வாகம் மற்றும் அறுவடை நுட்பங்களை பின்பற்றுவது மகசூலை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த விற்பனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். உரங்களை பொறுத்தவரையில் அடி உரம் 1 ஏக்கருக்கு 10 டன் மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் 20 கிலோ நைட்ரஜன், 30 கிலோ பாஸ்பரஸ் மற்றும் 20 கிலோ பொட்டாஷ் ரசாயன மற்றும் இயற்கை உரங்களை குழிகளில் இட வேண்டும். விதைத்த 30 நாளில் மேலுரம் இட வேண்டும். கொடி வீசத் தொடங்கும் போது 10 கிலோ நைட்ரஜன் இட வேண்டும். 2வது மேலுரமாக விதைத்த 45வது நாள் பூக்கும் மற்றும் பிஞ்சு பிடிக்கும் தருணத்தில் 10 கிலோ நைட்ரஜன் மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் இட வேண்டும். நுண்ணூட்ட மேலாண்மை பொறுத்தவரையில் பூக்கள் உதிர்வதை தடுக்கவும் பிஞ்சு பிடிப்பதை அதிகரிக்கவும் 0.2% போரக்ஸ் கரைசலை தெளிக்கலாம். விதைத்த 90 முதல் 110 நாட்களில் காய்கள் அறுவடைக்கு தயாராகும். காய்களின் மேல் வெண்மையான மெழுகு போன்ற சாம்பல் படலம் அடர்த்தியாக படிவதும் காய் காம்பு காய்ந்து நிறம் மாறுவதும் அறுவடைக்கான சரியான அறிகுறியாகும். காய்களை காம்போடு கூர்மையான கத்தியை பயன்படுத்தி நறுக்க வேண்டும். காய்களில் காயம் ஏற்படாதவாறும் கவனமாக கையாள வேண்டும். நிழலான ஈரப்பதம் இல்லாத உலர்ந்த இடத்தில் காய்களை சேமித்தால் 3 முதல் 5 மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்கலாம். விற்பனை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் வெண்பூசணி லேகியம் தயாரிப்புகளுக்கு பெருமளவில் தேவைப்படுகிறது. இது தவிர ஜூஸ் கடைகள், பழச்சாறு கடைகள், உணவகங்கள் உடல் எடை குறைப்பு மற்றும் ஆரோக்கிய

ஆரோக்கிய பானங்களுக்கு இயற்கை உணவகங்களில் அதிகளவு தேவை இருக்கிறது. தொலைதூர சந்தைகளில் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் திறன் கொண்டதால் சென்னை, பெங்களூரு, கோவை போன்ற பெருநகர சந்தைகளுக்கு எளிதாக அனுப்பி அதிக விலைக்கு விற்கலாம். மதிப்பு கூட்டலின் மூலமாக பூசணி அல்வா, வெண்பூசணி வத்தல் மற்றும் உடனடி ஜூஸ் பவுடர் தயாரித்து விற்பனை செய்வதன் மூலமாக 2-3 மடங்கு கூடுதல் லாபம் பெற முடியும். வெண்பூசணியானது நீண்ட நாட்கள் தாங்கும் திறன் கொண்டதால் சந்தையில் நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மலை மண்ணின் வளத்தை பயன்படுத்தி வீரியரக வெண்பூசணி சாகுபடியில் இறங்கினால் அதிக அளவு வருமானம் பெற முடியும்.

அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. நாற்றுக்கு ஏற்ற நிலம், நிலத்திற்கு ஏற்ற பயிர், இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிகழ்ச்சியில் நிறைவாக விடைபெறும் முன் இயற்கை எருவான தொழு உரம் ஏக்கருக்கு 8 முதல் 10 டன்கள் வரை இட்டு சூடோமோனோஸ் மற்றும் ட்ரைகோடர்மா போன்றவற்றை இடுவதால் மண் வளம் அதிகரித்து அதிக மகசூலை பெறலாம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: டேய்,
1: என்ன சார் ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

நேரம் இரவு 9 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலிக்கு காத்திருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் ஒலிக்க நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சொக்கி குளம் மதுரை 2 என்கிற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஓர் விமர்சன கடிதம். இந்த கடிதத்தை யார் எழுதி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, கோபுதூர்லேருந்து எஸ் எம் சுல்தான். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு விமர்சன கடிதம் மற்றும் பாடல்களை ஒலிபரப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு வணக்கங்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் 13 இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்களில் பயணித்த பண்பலை அறிவிப்பாளர் மாய குரலோன் விக்னேஷ் அர்ஜுனனின் தமிழ் மொழியில் கடித மலர்களை கேட்டு ரசித்து போனேன். ஆகாசவாணிக்கு பாராட்டுக்கள். அதனைத் தொடர்ந்து பட்டுச்சிறகு பாடல்களை வழங்கிய அஜிதாவுக்கு வாழ்த்துக்கள். மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14 மதியம் சிநேகிதி பகுதியில் அன்பு சகோதரிகளின் பாடல் தேர்வு சூப்பர், இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த அன்பு சகோதரிக்கு நன்றிகள். அதனையடுத்து பிற்பகல் 1 மணிக்கு வந்த வசந்த கானங்களில் ஒலித்த அனைத்து பாடல்களும் அருமை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை வழங்கிய அன்பு சகோதரிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கோபுதூர்லேருந்து எஸ் எம் சுல்தான். தொடர்ந்து இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் கேட்டு அதற்கான விமர்சனங்களை தனித்தனியாக தொகுத்து எழுதி அனுப்பிச்சிருக்க இந்த நேயருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, மான்ஷி மற்றும் பிரணிதா இவர்களுடைய விருப்பத்திற்காக தாய்க்குலமே தாய்க்குலமே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:09. நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து விமர்சன கடிதங்களும் விருப்ப பாடல்களும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க காத்திருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் மற்றும் மம்சாபுரம் மீனா. இதோ இந்த நேயர்களின் விருப்பத்திற்காக கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடல்.
4: I love, love, love, love, love, love, love.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஓர் விமர்சன கடிதம். இதனை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி. கடந்த ஆகஸ்ட் மாதம் 18 செவ்வாய்க்கிழமை இரவு 11:10 ஒலிவலம் வந்த தேனும் பாலும் நிகழ்ச்சியானது நேர்த்தியான பாடல்களை தாங்கி வந்தது. தெவிட்டாத தேனும் பாலும், தேயாது இந்நாளும், ஓயாது ஒரு நாளும், தினமும் தேனும் பாலும் ஒலித்தால் எங்களுக்கு திருநாள் தான். வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பரை 103.3 எங்களது நன்றிகள் அப்படின்னு மனதார நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி.

காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி உலக காத்திருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன். இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது மௌன ராகம் திரைப்படத்திற்காக.

3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஜமான் திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிலை எம் எஸ் சாகுல் ஹமீது மற்றும் சிதம்பரம் வண்டிகேட் எம் சிலுவை சந்தனராஜ். இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில்
1: கண்மணி

காற்றில் விரியும் கடித மலர்கள் உரிக்கும் நேரம் இரவு 9:27. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஓர் விமர்சன கடிதம். இதனை யார் என்கிற நிகழ்ச்சிக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரியகுளத்திலிருந்து டாக்டர் எம் ஏ இளங்கோவன் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 17 இரவு 10 வலம் வந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் செண்பகவள்ளி அவர்களுக்கு மதுரை ராமேஸ்வரம் பண்பலைகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க டாக்டர் எம் ஏ இளங்கோவன் பெரியகுளத்திலிருந்து. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி உலக காத்திருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இதோ இந்த நேயருடைய விருப்பத்திற்காக ஆத்மா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 9:33 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் இனி தாய் முகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க தேனி ராணி, சுரலதா மற்றும் ஆண்டிப்பட்டியிலிருந்து பார்கவி சிவகுமாரி. இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல்.

நேரம் இரவு 9:39 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கிறது ஒரு விமர்சன கடிதம். இதனை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா. என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 13 மதியம் வசந்த கானங்கள் கேட்டேன். மிகவும் அற்புதமான பாடல்கள், அருமையாக இருந்தது. பாடல்களை சிறப்பாக தேர்வு செய்து வழங்கிய அன்பு சகோதரிக்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சந்தைப்பேட்டை ஓகே சிவா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து அமுதை பொழியும் நிலவே பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள். இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் காற்று விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் 9:44 நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க காத்திருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியைச் சேர்ந்த சக்தி மணிகண்டன், மேனகா மற்றும் சரிகாஸ்ரீ. இதோ இந்த நேயர்களுடைய விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கின்றது. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க தன்னா.

நேரம் இரவு 9:51 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் இனி பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி. பாடல் இதோ ஒலிக்கின்றது இந்த நேயருடைய விருப்பத்திற்காக.

நேரம் இரவு 9:55. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விமர்சனங்களும் விருப்ப பாடல்களும் இடம்பெற வேண்டுமா? நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்கிற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலியை கேட்டோம். இனி தொடர்வது நேரம் 10:20.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10:20 பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில்

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு. இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் கண்மணி என தொடங்கும் பாடல் வரிகளோடு வளம் வர இருக்கிறது. கண்மணி இந்த வார்த்தை காலம் கடந்தும் காதலின் மொழியாகவே இருக்கிறது. அந்த காதல் வரிகளோடு மனதில் மறைந்து போன நினைவுகளையும் மீண்டும் சிறகடிக்க வைக்க உங்கள் மனதில் உள்ள காதல் நினைவுகளை சுமந்து கொண்டு மெதுவாக பறந்து வருகிறது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக குணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சின்ன வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து.
1: சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்கும்.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு.
1: அடடா என் கவி அரசர் கம்பா.
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
1: ஆடு நனைதேனு ஓனாய் அழுதுதான்.
0: கோபமே ஆண் பாவம்
1: ஏப்பா,
0: நீ எங்கு செல்ல கூடும் என்ன மீறி? என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: திருடுறாய்.
1: அந்த பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
0: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
1: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
0: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
1: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரைய கடந்துருச்சு.
0: நீ பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
1: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏது அம்மையே?
0: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
1: காதலாவது கத்திரிக்காயாவது?
0: தேவி என்ன சேர வெம்பாகுமா?

0: வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதைய கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
2: தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். பட்டு சிறகு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது சத்யவான் திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் இருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பட்டு சிறகு. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது காக்கி சட்டை திரைப்படத்தில் இருந்து.

தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். பட்டு சிறகு, பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது இன்னிசை மலை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையை எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சியும். நிகழ்ச்சி நேரம் மாய் 4:45 நிகழ்ச்சியும் நேரமும், 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவரார் முனைவர் எம் அப்துல் காதர் அவர்கள், 6:15 புதிய காலையின் தொடர்ச்சி இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகச்சாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகச்சாலை கணக்கர் கே பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். தன்னம்பிக்கை பாடல், 6:55 பூந்தலில் நிகழ்ச்சியில் குழந்தை செல்வம் பங்கேற்கும் நிகழ்ச்சி, காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள், 65 கேட்கலாம், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலர் மாட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கட்டாரிமங்கலம் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோவில் வழங்குவரர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் தொடர்ச்சி, 8:00 செய்தி சுருக்கம் சென்னை எஞ்சலாக, 8:02 பாட்டு வீணமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

8:52 திரை இசை, 9 மணிக்கு ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30, 10:30, 11:30, மதியம் 12:30, 1:30, 3:30, 4:30, 5:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் வரும் 2026 ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பத்து 2 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 ஜப்பானில் நடைபெறும் வரும் 2026 ஆசிய விளையாட்டின் தினசரி கேட்கலாம். 10:35 இருபட பாடல்கள். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணடி மாளிகை. ரேபி சீலா நாளை நோக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் MS முருகன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் R செல்வமினா அவர்கள். 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:00 ஸ்நேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:30 தெம்மாங்கு பாடல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். நான்கு 4:35 ஆட்டக்களம் தொடர்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 நம்ம ஊரு நம்ம பெருமை தூய்மை பாரதம் சிறப்பு நேர நிகழ்ச்சி. மதுரை வண்டியூர் பூங்காவில் இருந்து பங்கேற்போர் கே வேல்முருகன் அவர்கள் மற்றும் SS சுந்தரி, ஏ ஞானவில் வடிவேல் அவர்கள். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆகிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:35 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இதுகிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 இயற்கை உலா இலக்கியங்களில் வாழ்க்கை முறை பேருரை வழங்குபவர் முனைவர் S வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 9 மணிக்கு காற்றில் வீங்கும் கணித மலர்கள். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முக்கிய நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:50 ராமேஸ்வரம் FM 100.9 மெகா அலைவரிசை நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பதினொன்று 5:00 தேனும் பாடும். 11:59 இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை FM விவேத் பாரதி 102.3 மெகா அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலில் கேட்கலாம்.

நேரம் 11:06 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்ல நம்ம கேட்க இருக்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசை தாளாட்ட பல நினைவுகளை கண்முன்னே காட்ட செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது முதல் பாடலாக. விடிவெள்ளி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு எழுந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிய இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அடுத்த பாடலாக தாமரை நெஞ்சம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 11:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்மை மெய்மறந்து கொண்டு இருக்கச் செய்கிறது தேனும் பாலும். கொடிமலர் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் இன்னல்களும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. எண்ணின் அடங்கா நட்சத்திரங்களோடு உறவாடி நிலாவுடன் உரையாடும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆண்டு வெளிவந்த நெஞ்சம் மறப்பதலை என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களுடைய குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரியில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நாம் கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். விழிகளுக்கும் விண்ணில் மிதக்கும் நிலவுக்கும் ஏதோ ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் சொந்தங்களும் பந்தங்களும் உருவாகிறதோ? அடுத்த பாடலாக 1963 வெளிவந்த குங்குமம் என்ற திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவருடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவருடைய குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 11:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்மை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும்.

நாளைய பணிகளை இன்றே திட்டமிட்டு குறிப்பெடுத்துக்கொண்டு அதை நாளையை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் என்ற சிந்தனை வரிகளோடு அடுத்த பாடலாக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 வெளிவந்த காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களுடைய குரலில் கே

1965 வெளிவந்த காக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களுடைய குரலில், கே வி மகாதேன் அவர்களுடைய இசையில், வாரி வாலி அவர்களுடைய வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் சிறு தவறுகள் தான் பெரிய தவறுகளின் தொடக்கம். சிறிய தவறாக இருக்கும்போதே அதை நம்ம அடியோடு அழித்து நம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? அடுத்த பாடலாக ஆண்டு வெளிவந்த சாரதா என்ற திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவருடைய இசையில், கண்ணதாசன் அவருடைய வரியில், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா அவருடைய குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:42, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.

ரெயின்போ 103.3 கேட்டு இன்பத்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் அடுத்த பாடலாக போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்தில் இருந்து பி பி சீனிவாஸ், எஸ் ஜானகி அவருடைய குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில், கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இழிந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 11:47. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்த போய் சேர்ந்துடலாம். அந்த சிந்தனை வரிகளோடு அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1965 வெளிவந்த குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கவிஞர் வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களுடைய குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11:52. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு இன்பத்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். இனிமையான தென்றல் செவிகளுக்கு தேன் போல் இசை, கனவுகளுக்கு விருந்தளிப்பது போல் அடுத்த பாடலாக

0: 1961 தேனிலவு என்ற திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜா அவர்களுடைய குரலில், எம் எஸ் ராஜாவுடைய இசையில், கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய வரியில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா.

0: பால்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் 11:57. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். குலமகள் ராதை என்ற திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனங்களுடைய வரியில், பி சுசிலாவின் குரலில் நிறைவு பாடலாக கேட்க இருக்கிறோம் நேயர்களே.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 FM நிகழ்ச்சிகளை சென்னை அன்றல் செய்ய கேட்கலாம் நேயர்களே.

0: моем году.
1: மீண்டுமாய் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை அன்பான நேயர்களே, நேரம் இப்பொழுது 12:30. தொடர்ந்து காற்றின் மொழியாக, நீங்காத ரீங்காரமாக, தூங்காத விழிகளாக, இன்னிசை இரவாக, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா அன்பு நேயர்களே?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போது

நதியும் இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவு. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவு. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம், சாரவோரம் அதுகிதம்.

0: மாடிக்கு நன்றி சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாமா? வேலும் மயிலும் துணைப்படத்திலிருந்தும் 7வது மனிதன் படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

போதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். நாங்கள் மூன்று தமிழ் வேண்டும் என்று கணபதியை கேட்கின்றோம். போதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். நாங்கள் மூன்று தமிழ் வேண்டும் என்று கணபதியை கேட்கின்றோம். ஐயனுக்கு தும்பி கையனுக்கு பூத்த பையனுக்கு வாழ்வில் மெய்யனுக்கு நாங்கள் கை மறித்து குட்டுகிறோம் பக்திகள். நாங்கள் கால் வளைத்து ஆடி ஆடி வணங்குகின்றோம் பூஜையில் போதகமும் அதிரசமும்.

சொன்னால் போதுமே, அங்கு ஆயிரமாய் பெண் குலங்கள் கூடுமே. மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம் நாங்கள் மூன்று தமிழ்.

இதுவரை சென்னை விவித் பாதியின் தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 3ஆம் நாள் பராப வருடம், புட்டாசி மாதம் 8ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். குறையன் 396 அதிகாரம் கல்வி.
1: தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு.
0: ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். குறையன் 396 அதிகாரம் கல்வி.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதும்,

ஆறு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள், 6:10 இணைத்தனும் அல்லவை கேட்க விளங்குகிறார் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 புதிய காலையில் தொடர்ச்சி இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளில் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரின் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில், கூட்டுறவு பண்டகச்சாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகச்சாலை கணக்கர் கே பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். ஆறு:45 தன்னம்பிக்கை பாடல், 6:55 பூந்தலை நிகழ்ச்சியில் குழந்தை செல்வங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், அதில் காந்தி அஞ்சலி பகுதி 65 கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கட்டாரிமங்கலம் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:50 திரையிசை, 9:00 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 9:30 10:30 11:30 மதியம் 12:30 1:30 3:30 4:30 5:30 இரவு 7:30 வரை நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பத்திரண்டு மணிக்கு விருப்ப காலங்கள் என் விருப்பம், 10:30 ஜப்பானில் நடைபெறும் 2021 ஆண்டின் விளையாடின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:35 இருப்பிட பாடல்கள், காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மளிகையில் ரேபிசில நாளை நோக்கி அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் எம் எஸ் முருகன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமினா அவர்கள். 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த காலங்கள், 2:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி, 2:30 தேமாங்கு பாடல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:00 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். நான்கு 4:30 ஆட்டக்கடம் தொடர்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 நம்ம ஊரு நம்ம பெருமை தூய்மை பாரதம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, மதுரை வண்டியூர் பூங்காவில் இருந்து பங்கேற்போர் கே வேல்முருகன் அவர்கள் மற்றும் எஸ் எஸ் சுந்தரி, ஏ ஞான வடிவேல் ஆகியோர். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 விலக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 ஜப்பானில் நடைபெற வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டின் தினசங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:35 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி இறக்கி சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இயற்கை உலா இலக்கியங்களில் வாழ்க்கை முறை பேருரை வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2020 குறித்த முக்கிய நிகழ்வுகள் தொகுப்பு, 10:20 பட்டு சிறகு, 10:50 ராமேஸ்வரம் பெருமலை எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். பதினொன்று தேனும் பாடும், 12:00 இரவு 12:30 அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவேத் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னை அஞ்சல நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பெருமலை 100.9 நீ கேட்டு மகிழ இருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் படாக இதோ கேட்டு இணைத்தீர்கள் நேர்களே.

நேரம் காலை 5:06. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. கண்ணுக்கு தெரியாமல் கைக்கு எட்டாமல் இதயத்தில் நம்பிக்கை நிறைந்திருப்பவன் இறைவன். வழி தெரியாத நேரத்தில் வழிகாட்டும் ஒளியாகவும் விழும் நேரத்தில் தாங்கும் கரமாகவும் இருப்பவன். நாம் கேட்பதை மட்டுமல்ல நமக்கு தேவையானதையும் அறிந்து சரியான நேரத்தில் சரியான தருபவன் இறைவன். அடுத்த பாடலை கேட்டு எண்ணுங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமசாமி எஃப்எம் 100.9 கேட்டு மெய் மறந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக, தேடி சென்ற இடமெல்லாம் இறைவன் கிடைக்கவில்லை, கண்ணீருடன் நின்றபோது என் அருகில் இருக்கிறார், வார்த்தை இல்லாத போதும் என் வலிமையை புரிந்து கொள்கிறார். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 5:24 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் தருணத்தில் இன்னும் ஒரு வழி இருக்கிறது என்று உணர்த்துபவன் தான் இறைவன். நம் கைகளில் இல்லாததை அவன் கைகளில் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையோடு நடந்து சென்றால் நிச்சயம் ஒரு விடியல் காத்திருக்கும் இல்லையா? அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்தியால் ஒரு செயல் நாம் செய்கிறோம் அப்படின்னாலே அந்த செயல் ரொம்ப ரொம்ப மகத்தானதாகவே அமையும். அப்பேற்பட்ட பக்தியோடு இணையும் நேரமாக வளம் வர காத்திருக்கிறது இசை அமுதம்.